நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5 மணி 51 நிமிடங்கள் ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன.

0: செயல்,
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948, அதிகாரம் மருந்து.
0: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்.
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948, அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறுபத்துக்கு எனைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 புத்தம் புது காலை, 4 அறிவோம் மழைக்காலம், சவால்களும் வாய்ப்புகளும் வழங்குபவர் வி. திவ்யபாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்கசங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இன்று 7 பகுதி. இன்று பொறு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், வேளச்சேரியில் மீண்டும் ஆதார் சேவை மையம், எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன். 8:00, 8:30 திரைகானம் கேட்கலாம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டிலும் ஒலிபரப்பாகும். 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பகல் 12:10 சங்கீத சாரல். தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீணை இசை. தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி என்று உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம், கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷாஜா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: இந்நிகழ்ச்சி தினம்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். அங்கக வேளாண்மை

0: தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர். 9:30 இசைப்பேருரை. விநாயகர் 4 மணி மாலை. வழங்கியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள். நேரம் இப்போது 6:20. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். உலக டியூச்சின் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆர் ஸ்ரீவர்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இன்று பிற்பகல் 3:02 இடம்பெற உள்ளன 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது 8:15 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில். நேயர்களும் பங்கேற்று பயன்பெறலாம். பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே.கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சாந்தலா சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகும். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், கீதாமிரதம் நிறைவு பகுதி, ஸ்லோகங்கள் வழங்குபவர் K.பார்கவராம் அவர்கள், விளக்கம் அளிப்பவர் V.சாய்ஸ்வரூப் அவர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும்

0: Diana Masters. The victory marks the duo's second title of the season. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காற்று என்னும் அமிழ்தம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: September 7 இன்று நாம் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்திக்கும் நாள். நீலவானுக்குரிய தூய்மையான காற்றுக்கான பன்னாட்டு நாள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். மாசுபாட்டை குறைத்து தூய காற்றை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுக்கும் நாள். எந்த விலங்குகளும் இயற்கையை பாழ்படுத்துவதில்லை. காற்று மட்டும் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. காற்று மட்டும் வீசாவிட்டால் மகரந்தம் பரவாது. விலங்குகளும் பறவைகளும் அந்த கடமையை செய்கின்றன. நிலம் முழுவதும் பசுமையாக்கி தூய்மையான காற்றுக்கு வழி செய்கின்றன. இன்று மனிதர்கள் உண்டாக்கும் புகை மாசினால் பல மூச்சு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. நடந்து செல்லும் பழக்கமே குறைந்துவிட்டது. இதனால் வாகன புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்துவதாலும் காற்று மாசுபடுகிறது. காற்று எல்லோரையும் அப்படி அப்படியே காட்டுகிறது. அது யாரையும் நிறம் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதர்கள் காற்றின் நிறத்தை புகையால் மாற்றி விடுகின்றனர். இந்த உலகம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு. அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. மனிதருக்கு, மரத்திற்கு, பறவைக்கு, விலங்குக்கு, நீருக்கு, காற்றுக்கு என அனைத்துக்கும் உரிமை உண்டு. காற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறது மரம். விலங்குகள் தம் கழிவுகளால் மண்வளத்தை பெருக்கி மரங்களை உருவாக்கி காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. மனிதன் நீர்வளத்தை அழித்து கட்டிடம் கட்டிவிடுகிறான். பின் காற்றுக்கு மலை பிரதேசங்களை தேடி ஓடுகிறான். உயர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை, காஃபி தோட்டங்களை அமைத்து காற்றை பெருக்கும் வழியை அழித்து விடுகிறான். காற்று மட்டும் கிடைக்காவிட்டால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிடும். காற்றில் தொடங்கும் வாழ்க்கை காற்றை உள்ளிழுக்க முடியாத பொழுது முடிவடைந்து விடுகிறது. அத்தகைய காற்றுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மரம் வெட்ட வரும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டனர். சாலை மற்றும் போக்குவரத்துக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு ஈடாக வேறொரு இடத்தில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை காப்பதால் தான் மழைக்கு அமிழ்தம் என்று பெயர். அது மரங்களை செழிப்புடன் வளரச் செய்து காற்றை காப்பதனால் அதனையும் போற்றி கொண்டாட வேண்டும். காற்றை மரங்கள் மனமாக்கி விடுகின்றன. மனிதர்கள் அசுத்தமாக்கி விடுகின்றனர். நெகிழி பயன்பாடு மஞ்சள் பை மரபை உடைத்து விட்டது. நம் முன்னோர்கள் வாழ்நாள் முழுதும் ஒரே பையைத்தான் பயன்படுத்தினர். இப்பொழுது கூட இது தாத்தாவின் பை என பாதுகாப்பாக வைத்திருப்போர் உண்டு. ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதனை குப்பையாக கொட்டி விடுகிறோம். குப்பைகளை எரிக்கும் மாசு, வீடு கட்டும் மாசு என எத்தனையோ வகையில் காற்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயார் பெயரில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என பிரதமர் கூறியதை அனைவரும் நினைவில் கொண்டு உங்கள் தாயார் பெயரில் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும். முடிந்தவரை நடப்போம், முடியாத பொழுது வாகனத்தை எடுப்போம் என ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இம்முடிவு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் உடல்நலத்திற்கும் காற்று தூய்மைக்கும் வழிவகுக்கும். ஒரு மரம் நடுவது என்பது 1000 உயிர்களை காப்பதுக்கு நிகராகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நன்று. இது போன்று சிறிய சிறிய செயல்களை செய்தாலே காற்று தூய்மை அடைந்துவிடும். மருத்துவமனைகளில் கூட்டம் குறையும். இயற்கையை பகைத்தால் இழப்பு நமக்கே. பசுமையான இயற்கை, வளமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பான எதிர்காலம் என்பதனை உணர்ந்து வாழலாம் தானே.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காற்று என்னும் அமிழ்தம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 6:15. வழிபாடு. முதலில் ஏ.வி. ரமணன், உமா ரமணன் பாடியுள்ள பாடல்.

0: வழிபாட்டு பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 6:35.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 21 நாள், திங்கட்கிழமை.

0: உழவர்களுக்கான செய்திகள்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: பல விவசாயிகள் அங்கக வேளாண்மை

0: கையில் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மிக அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். மிக எளிமையாக தயாரிக்கக்கூடியது, காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது.
1: அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடாக்ளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒரு முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்குப்போயிங் நோய்க்கு கார்பன்டசிம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது புரோபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மறுதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வயலில் முழுமையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இரவு 9:30 இசை பேருரை கேட்கலாம். விநாயகர் நான்மணி மாலை நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியர்

0: அரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
1: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும் சொல்லல. கடந்த அரசு போட்ட அந்த கேஎன் பாட்சா கமிட்டி 9 மாதம் வந்து கால நீட்டிப்பு கேட்டிருக்கு. அப்போ எதற்காக நீங்கள் நீட்டிப்பு கேட்குறீங்க? நான் வந்து சொன்னேன், நான் விக்டிம்ஸை தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட நான் கருத்து கேட்கல. இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்போ வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
0: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தவிக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும், தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும், கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும், 1000க்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும், குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தவிக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர்

0: கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும், இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும், கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளது 8 கோரிக்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாயமலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாய்மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
0: இருவரி செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள அணு கிரிகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷே பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 484 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நிமிடம் 30 நொடி. ஆகாஷ்

0: சூழல் அறிவோம்.
1: இயற்கையோடு இணைந்ததுதான் மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வும். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருந்தும் நாமெல்லாம் இப்போது மின்னுலகத்தின் மயக்கத்தில் இயந்திர மனிதர்களாக வாழும் சூழலை ஏற்படுத்தி கொண்டு ஆரோக்கியத்தை துரித உணவில் துறந்துவிட்டு உடலை வியாதிகளின் கூடாரமாக்கிக் கொண்டு வாழ்கின்றோம். இப்போதாவது விழித்துக் கொள்வோம். ஆப்பிள் தினமொன்று சாப்பிடுங்கள், மருத்துவரை தேடி போக வேண்டியதில்லை என்றோம். ஆனால் இப்போது பல வியாதிகளுக்கு அதுவே வித்தாகின்றது. கடைகளில் வாங்கும் ஆப்பிளின் தோலை லேசாக நகத்தால் சுரண்டினால் மெழுகு போன்ற ஒரு வஸ்து திரண்டு வரும். உண்மையில் அது மெழுகுதானா என்றால் சந்தேகமே வேண்டாம், மெழுகுதான். இந்தியாவில் ஆப்பிள் விளைச்சல் காலம் என்பது ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை மட்டுமே. இமாச்சல் பிரதேசம், உத்தராஞ்சல், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே ஆப்பிள் விளைகிறது. இந்த ஆப்பிள் எல்லாம் பறித்த இடத்திலிருந்து இங்கு வந்து சேரவே ஒரு மாதத்திற்கும் மேலாகும். ஆப்பிளின் இயற்கையான தன்மை 10 நாட்களில் கெட்டு போய்விடும். அவ்வாறு கெட்டு போகாமல் இருக்க ஆப்பிளின் மேல் பூசப்படும் ஒரு வகை பூச்சித்தான் மெழுகு. பொதுவாக ஆப்பிளில் ஒரு இயற்கை மெழுகு பூச்சி இருக்கும். இது 10 நாட்களுக்கு மட்டுமே ஆப்பிளுக்கு கவசமாக இருக்கும், அதற்கு மேல் தாங்காது. வியாபாரிகளுக்கு இந்த 10 நாள் தான் இயற்கை தந்த கேடு. ஆனால் அவர்கள் இது போதாது என்று ஆப்பிளை தண்ணீரில் கழுவி இயற்கை மெழுகு பூச்சை அகற்றிவிட்டு பளபளப்பாக இருக்கவும் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கவும் செயற்கையான ஒரு மெழுகு பூச்சை பூசுகிறார்கள். இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிளில் மெழுகில் மூழ்கி எடுக்கப்படாத ஒரு ஆப்பிள் கூட இங்கு வருவதில்லை. வெளிநாடுகளிலேயே இதை செய்துதான் அனுப்புகிறார்கள். இது குறித்து மேலும் தகவல்களை நாளையும் சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.6 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 26.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி அதிகம். காலை 5:30 மணிக்கு பதிவானபடி ஈரப்பதம் 84%, பெய்துள்ள மழை அளவு 0.6 மில்லிமீட்டர். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 36.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 25 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி குறைவு. ஈரப்பதம் 97%, மழை அளவு 2 சென்டிமீட்டர். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைக்கும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. நாளை முதல் 10ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பு, மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலை அஹிம்சையும் அன்பும் நமது ஆயுதமாக இருக்க வேண்டும் என்றார் மகாத்மா காந்தியடிகள்.

0: தொடக்கமாக கேட்போம்.
1: நாளும் அறிவோம். மழைக்காலம், சவால்களும் வாய்ப்புகளும். தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: இந்த உலகில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என அனைத்து உயிர்களும் நீரை சார்ந்தே வாழ்கின்றன. அந்த உயிர் நீரை நமக்கு அள்ளி வழங்கும் இயற்கையின் அருட்கொடை மழையாகும். வள்ளுவர் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில், விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்று கூறுகிறார். இதன் பொருள், மழை பொய்யாமல் போனால் கடல்கள் சூழ்ந்த இந்த பெரிய உலகமே பசியால் வாடும் என்பதாகும். இதிலிருந்து மழையின் இன்றியமையாத தேவையை நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற திருக்குறள், மழை உணவை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் தானும் குடிநீராக இருந்து உயிர்களை காப்பாற்றுகிறது என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது. நமது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் மழையை நம்பியே நடைபெறுகிறது. உரிய காலத்தில் மழை பெய்தால் வயல்கள் பசுமையாக காட்சியளிக்கும். நெல், கரும்பு, வாழை, காய்கறிகள், பழங்கள் என பல்வேறு பயிர்கள் செழித்து வளர விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். நாட்டின் உணவு பற்றாக்குறை ஏற்படாது. உதாரணமாக, காவிரி டெல்டா பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. பருவமழை நன்றாக பெய்யும் ஆண்டுகளில் அங்கு நெல் விளைச்சல் அதிகரிக்கும். ஆனால் மழை குறைந்தால் விவசாயிகள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இதுவே மழையின் மகத்துவத்தை உணர்த்தும் சிறப்பு. மழை ஆறுகள், ஏரிகள், குளங்கள், அணைகள் அனைத்தையும் நிரப்புகிறது. நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு குறைகிறது. விலங்குகள், பறவைகள் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் பயன்பெறுகின்றன. மேலும், மழை மரங்களை வளர்க்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. காற்றில் உள்ள தூசி மற்றும் மாசுகளை குறைத்து பூமியை குளிர்ச்சியாக வைக்கிறது. அணைகளில் நீர் சேமிக்கப்படும். நீரின் மூலம் நீர்மின் உற்பத்தி செய்யப்பட்டு வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. எனவே மழை என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, உயிர்நீர். மழை நீரை வீணாக்காமல் சேமிப்பது, மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்பதும் நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். எனவே மழை என்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது உயிர், வளம், செழிப்பு மற்றும் எதிர்காலத்தின் அடையாளமாகும். மழை நீரை வீணாக்காமல் சேமிப்பதும், மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்பதும் நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். மழை பெய்தால் மண் வளம் பெறும். மண் வளம் பெற்றால் மக்கள் நலம் பெறுவர். மக்கள் நலம் பெற்றால் நாடு வளம் பெறும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். மழைக்காலம், சவால்களும் வாய்ப்புகளும். தகவல்கள் வழங்கினார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
0: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. குமார சம்பவம் திரைப்படத்தில் அச்சு ராஜாமணி பாடிய பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10
2: நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைபயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
3: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
2: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
3: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நேரம் 7:10.
4: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
5: பண்பாடு என்னும் சொல்லானது பண்படுத்துதல் என்னும் சொல்லிலிருந்து பிறந்தது. இதனை இலக்கணத்தில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்பர். செம்மைப்படுத்துதல் என்பது இச்சொல்லுக்கு பொருளாகும். பாடு என்னும் சொல்லுக்கு முறைமை, உலக ஒழுக்கம், பெருமை என்று 3 பொருள்கள் உள்ளன. புறநானூற்றில் 197 பாட்டில் திரார் என்னராயினும் எம்மையின் பாடறிந்து ஒழுகும் பண்பினாரே என்று வரும் அடிகளில் பாடு என்னும் சொல் வந்திருப்பதை காணலாம். பண்பனப்படுதல்

0: பாடறிந்து ஒழுகல் என்னும் அடி ஒன்றை கலித்தொகையில் காணலாம். பாடு என்னும் சொல் பெருமை என்னும் பொருளிலும் வழங்கப்படுகிறது. இதற்கு சான்றாக மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார், கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. பண்பாடு என்பது நாகரிகத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் பலர் தவறாக நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வேறுபாடின்றி வழங்கி வர காண்கின்றோம். வள்ளுவர் கருத்தை பெயக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்னும் குறட்பாவால் கூறியிருப்பதை காணலாம். பண்பாடு உள்ளவர்கள் சமயத்தினால் பரவியிருக்கும் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக எண்ணாமல் இருக்க மாட்டார்கள். ஏழை என்றும் அடிமை என்றும் எவருமில்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பவர் இந்தியாவில் இல்லையே. வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே என்று நம் புத்துலக கவிஞன் பாரதி கூறியவாறு பண்பாடு உடையவர்கள் சமத்துவ கொள்கையிலே மிகுந்த ஊற்றம் உண்டு உயர்வு தாழ்வுகளை கருத மாட்டார்கள், வறியர் என்று தூற்றவ மாட்டார்கள். சொல்வனையெல்லாம் சரி, நாம் பண்பாடுள்ளவர்களை எப்படி காண முடியும் என்று கேட்கலாம். கண்டுபிடிப்பது கடினமன்று. பழக்க வழக்கங்களை கவனித்தாலும் பேச்சு குரலை கவனித்தாலும் படிக்கும் இலக்கியங்களை கவனித்தாலும் ஒருவருக்கு மகிழ்ச்சி தருவனவற்றை கவனித்தாலும் இவர் பண்பாடுள்ளவர் இல்லாதவர் என்று நன்கறிந்து கொள்ள முடியும். ஒருவர் வாழும் வகை அவருக்குள்ள பண்பாட்டை எடுத்துக்காட்டிவிடும். சிறப்பாக ஒருவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் சொல் திட்டமாக அவருடைய பண்பாட்டை காட்டாமல் இராது. வள்ளுவர் குடிமை என்னும் அதிகாரத்தில் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்னும் திருக்குறளை குடிமை என்னும் அதிகாரத்தில் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் என்னும் குறட்பம் மூலம் அறியலாம். அறம் கொள்ளும் நெஞ்சத்தான் ஆண்மை புறம் சொல்லும் புண்மையார் காணப்படும் என்னும் குறட்பா மூலம் கூறியுள்ளதை காணும்போது இவ்வுண்மை புலனாகும். எப்படி இப்பண்பாட்டை ஒருவர் அடைவது? ஒருவர் விரும்பினால் பண்பாட்டை எய்த முடியும். முதலாவது, பண்பாட்டில் ஒருவருக்கு நம்பிக்கையும் உறுதியும் வேண்டும். இரண்டாவது, நல்ல இலக்கியங்களை கற்க வேண்டும். இலக்கிய அறிவோடு பலதரப்பட்ட கலையறிவும் இன்றுமையாதது. மூன்றாவது, அறமனப்பான்மையாகும். மனத்துக்கண் மாத்திரனாக இருத்தலே அறமாகும் என்பது வள்ளுவர் இயற்றிய முப்பால். திருக்குறள் அறத்தை மனத்துக்கண் மாத்திரனாதல் அனைத்தரன் ஆகுல நிரபர என்று கூறுவதோடு அழுக்காறு அவாவெகிழி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் எனவும் விளக்குகிறது. அறமனப்பான்மைக்கு இவ்விளக்கத்தை பாட வேறென்ன வேண்டும்? நான்காவது, இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று காட்டுனாது கடந்து நிற்பதும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்புறையும் ஜோதியுமாகிய முழு முதற் செழும்பொருளான கடவுட்பட்டு இருத்தல் வேண்டும். ஐந்தாவது, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் பகுத்தறிவு வேண்டும். ஆறாவது, உறவுடன் ஓந்து வாழும் உணர்ச்சி வேண்டும். இவையெல்லாம் நலமுற அமையுமாயின் பண்பாடும் குறைவர அரும்பி மலர்ந்துவிடும். பண்பாடு அழகிலும் அறிவிலும் ஆர்வம் ஊட்டுவது, எல்லாவித திறமைகளையும் எய்துவிப்பது. இது கல்வி பயிற்சியால் மட்டுமல்லாமல் உள்ளம் சொல் உடல் இவற்றின் தூய்மைக்கு கருவியாக உள்ள பிறவற்றையும் தன்னுட்கொண்டு எய்திய நன்னிலையை குறிக்கிறது. அயலார் மேல் அன்பு பூண்டு துண்டு புரிய தூண்டுகிறது. செம்மையின்பால் சிந்தனையை செலுத்துகிறது. சுருங்க சொன்னால், மானிட முழுமைத்தன்மைக்கு முயற்சி செய்யும் மனநிலையையே ஒவ்வொருவருக்கும் அடைய வேண்டும் என்று பண்பாடு முனைந்து நிற்கிறது. எல்லாரும் இல்லை, சிலராவது இப்பண்பாட்டை அடைந்திருந்தால் சமுதாயம் மட்டும் அல்லாது உலகமே இன்ப நிலை எய்தாமல் இராது. எனவே மக்கள் சிறப்பாக எதிர்கால சிற்பிகளாகிய இளைஞர்கள் பண்பாட்டை அடைய முயறுதல் வேண்டும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
3: ஆகாஷ்வாணி
4: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய

0: அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிஸில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்திய பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள், நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்றத்தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறை கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறு கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறு கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறு கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990 காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறு கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில்முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் வாகி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமது அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்க உள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக்கம் சாஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும் படாயூனில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2 மற்றும் 3 நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலை தொடர்கிறது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸ்டேயிங் ஃபிட்டு, ஒபிசிட்டியை குறைக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது,

பை வே ஆஃப் எக்ஸசைஸ், கெட்டிங் இன் டு நேச்சர், அதில் எல்லாமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் டயட், அதே ஒன்ஸ் அகேன் அதே கான்செப்ட் வரேன். நீங்கள் நடுவரில் எடுத்தாலும் சரி, சுண்டுவரில் எடுத்தாலும் சரி, கட்ட வரல எடுத்தாலும் சரி, யூ கான்ட் பேக் அ பஞ்ச். ஸோ அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு டயட்டில் கண்ட்ரோல் இல்லாமல் பயங்கர ஒபிசிட்டி இருந்தால், நீங்கள் மற்ற எல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணல, ஆல்கோஹால் இல்லை, பட் டயட் மட்டுமே வந்து கண்ட்ரோலே பண்ணாமல் பயங்கர குண்டா ஒரு ஒபீஸ், உடல் பருமன் அப்படின்னா, தட்ஸ் நாட் குட். தட் இஸ் அ ஃபோர் ரன்னர் ஃபார் மெனி கேன்சர்ஸ், போத் இன் மென் அண்ட் விமன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ்லேயே நம்ம எவ்வளோ ஒபிசிட்டி வி கம் அக்ராஸ், ஓன்லி நம்ம கண்ட்ரி, எல்லா கண்ட்ரி, ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் ஃபேஸிங். இப்போ ஓரல் கேன்சர் வந்துச்சுன்னா சி, ஒன்று வந்து அவங்களோட சஃபரிங், அவங்களுக்குமே பெயின், அதுக்கப்புறம் இது அது ஒரு சஃபரிங், தே ஹவ் டு கோ த்ரூ ட்ரீட்மெண்ட்டு. சி, ட்ரீட்மெண்ட், எனி ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஈஸி, சர்ஜரினாலும் சரி, அது கூட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி கீமோ தெரப்பினாலும் சரி, ரேடியோ தெரப்பி, ரேடியேஷனாலும் சரி, அது கூட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டாக்ஸிட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் கியூர், ஐ மீன் யூ ஹேவ் டு கோ த்ரூ தேட்.

0: ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஈஸி. சர்ஜரினாலும் சரி, அது கூட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி கீமோதெரப்பினாலும் சரி, ரேடியோதெரப்பி ரேடியேஷனாலும் சரி, அது கூட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டாக்ஸிட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் கியூர், ஐ மீன் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் இல்லையா. ஸோ அது ஆன் த பேஷண்ட்ஸ் பார்ட் இஸ் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் கேன்சர்ன்றதே நம்ம இன்னும் கூட நம்ம நம்மளோட சொசைட்டியில் இட்ஸ் அ டேபு தானே. இட்ஸ் அ டேபு. கேன்சர்னாலே எல்லாருமே ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக போய் பேசுவீங்களா ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட? அந்த அந்த தயக்கமும் ஒரு ஹெசிடேஷனும் இருக்கும் இல்லையா. இவன் தோ நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது கேன்சர் இஸ் நாட் கண்டீஜியஸ்னு. அவங்களே வந்து கேட்பாங்க, என்னோடய குழந்தைங்க கூட, ஒய்ஃப் கூட, பேரம்பேத்தி கூட எல்லாம் விளையாடலாமா, கொஞ்சலாமா, அப்படிலாம் கேட்பாங்க. தே திங்க் இட்ஸ் கண்டீஜியஸ். தே டோன்ட் நோ தட் கேன்சர் இஸ் அ நான் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்றது நிறைய பேருக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் ஸ்டில் அ சோஷியல் டேபு, அதுதான் சொல்ல வரேன். ஸோ சைக்கோ சோஷியல், அதே மாதிரி ஃபினான்ஷியல், சி இதெல்லாம் வந்து கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, இல்லை இப்போ நான் சொன்னேன் இம்யூனோதெரப்பி, அதெல்லாம் பிகாஸ் ஐ சோ எக்ஸ்பென்சிவ். ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்னும் எல்லாருக்கும் வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸில் வரல கண்ட்ரியில். ஏன்னா ஒன் திங், நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஸ்டமும் இன்னும் அதில் இன்கார்பரேட் பண்ணி வரல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு நிறைய ட்ரக்ஸு. பட் சொல்கிறேன், லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அவைலபிள் தெரப்பி என்னும் போது தே மைட் பி அவைலபிள் பட் நாட் ஆக்சசிபிள் டு ஆல். ஸோ அந்த ஆக்சசிபிலிட்டியும் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் அ ஃபினான்ஷியல் பேர்டன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அ ஃபிசிக்கல் பேர்டன் ஆன் யோர் செல்ஃப், சைக்கோ சோஷியல் பேர்டன் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ. இட்ஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் டாக்ஸிட்டி, ஃபினான்ஷியல் பேர்டன். எவ்வளோ, ஹவுனி பீப்புள் கேன் அஃபோர்ட் இன் கண்ட்ரி லைக் இந்தியா? மிடில் சோஷியல் இன்கம் கேட்டகரியில் தான் வருவோம்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
3: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
2: ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
3: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
4: மருத்துவராயும் உங்களுடன் பயணிக்கும் உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக டியூச்சின் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆர் ஸ்ரீவர்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆர் ஸ்ரீவர்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெற உள்ளன. நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது, இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது.

0: வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு ரெண்டு காரியம் அதுக்கு. இப்படி ரெண்டு காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியா நடந்துக்கிறோம்? அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம் பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும் உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கெல்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதேங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமேயானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறையாம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
4: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: பல விவசாயிகள் அங்கக வேளாண்மையை கையில் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மிக அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். மிக எளிமையாக தயாரிக்கக்கூடியது, காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது.
0: அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன்

0: அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மற்றொரு திரைப்பட பாடல் கேட்போம். 180 திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம்.
2: வேளச்சேரியில் மீண்டும் ஆதார் சேவை மையம்.
3: தற்போதைய காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் சேவைகளை பெற ஆதார் மிக முக்கியமான ஆவணமாக மாறியுள்ளது. ஆதார் அட்டை டிஜிட்டல் இந்தியாவின் தவிர்க்க முடியாத அங்கமாக இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆதார் சேவை மையங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் வேளச்சேரி சேவாநகரில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ஆதார் சேவை மையம் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஆதார் அட்டை இந்திய குடிமகன்களுக்கு வழங்கப்படும் 12 இலக்க தனித்துவமான அடையாள எண்ணாக கருதப்படுகிறது. இது முகவரி சான்று மட்டுமல்ல, ஒரு நபரின் உயிரியல் அடையாளமாகும். ஒரு நபரின் கைரேகை மற்றும் கண் விழித்திரை தகவல்களை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு ஒரு ஆதார் எண் மட்டுமே சாத்தியம். இதன் மூலமாக முறைகேடுகள் மற்றும் போலி அடையாளங்களை தடுக்க முடியும். பிரதமரின் கிசான் திட்டம் மானியங்கள் மற்றும் உதவித்தொகையை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு செலுத்துவதற்கு ஆதார் அவசியமாக இருக்கிறது. வங்கி கணக்கு தொடங்குதல், புதிய சிம் கார்டு வாங்குதல், பான் கார்டு இணைப்பு மற்றும் பாஸ்போர்ட் விண்ணப்பம் போன்றவற்றிற்கு ஆதார் கார்டு முதன்மை ஆதாரமாக பயன்படுகிறது. பிறந்த

0: குழந்தை முதல் முதியவர்கள் வரை அனைவரும் ஆதார் அட்டையை இலவசமாக பெறலாம். ஆனால் வயதுக்கு ஏற்ப சில முக்கியமான விதிகள் மற்றும் சேவைகள் மாறுபடுகின்றன. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீல நிறத்தில் பாலர் ஆதார் வழங்கப்படுகிறது. இந்த வயதில் குழந்தைகளின் கைரேகை மற்றும் விழித்திரை மாறக்கூடும் என்பதால் பயோமெட்ரிக் தகவல்கள் சேகரிக்கப்படாது. இதற்காக குழந்தையின் புகைப்படம் மற்றும் ஆதார் எண் பெற்றோரின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும். பள்ளி சேர்க்கை மற்றும் மருத்துவமனைகளில் இது பயன்படுகிறது. பின்னர் குழந்தைக்கு 5 வயது பூர்த்தியானவுடன் அவர்களின் கைரேகைகள், விழித்திரை மற்றும் புதிய புகைப்படத்தை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குழந்தை 15 வயதை எட்டும் போது மீண்டும் ஒரு முறை பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். 18 வயது பூர்த்தியடைந்த பிறகு முதன் முறையாக ஆதார் எடுக்க விண்ணப்பித்தால் கடுமையான ஆவணச் சரிபார்ப்பிற்கு பிறகே ஆதார் வழங்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு கைரேகைகள் தேய்மானம் அடைந்தாலோ அல்லது முக அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டாலோ பயோமெட்ரிக் தகவல்களை 125 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் ஆன்லைன் மூலமாகவும் பொதுமக்கள் சில ஆதார் சேவைகளை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி புதிய ஆதார் எண்ணை பெறுதல், பெயர், பிறந்த தேதி, முகவரி, பாலினம் மற்றும் கைபேசி எண் போன்றவற்றை மாற்றுதல், அசல் ஆதார் தொலைந்துவிட்டால் ஆதார் நகலை பதிவிறக்கம் செய்தல், தங்களின் கைரேகை தரவுகளை பிறர் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க லாக் செய்து கொள்ளும் வசதி போன்றவற்றை ஆன்லைன் மூலமாக பயனாளர்கள் செய்து கொள்ளலாம். இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சேவா நகரில் மீண்டும் ஆதார் சேவை மையம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. பெற்றோர் தங்களது குழந்தைகளின் ஆதாரை உரிய வயதில் புதுப்பித்து கல்வி சேர்க்கை, போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசாங்க சலுகைகளை தடையின்றி பெறுவதற்கு இந்த மையத்தை அணுகி பயன்பெறுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது.
1: வேளச்சேரியில் மீண்டும் ஆதார் சேவை மையம். எழுதியவர் எஸ் அனீஷ், வாசித்தவர் மு சண்பகாசி.
2: சென்று வந்தோம் நகர்வளம். நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில் பிரம்மா திரைப்பட பாடலை.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: புத்தம் புது காலையில் இனி மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நோய் நொடி என்பது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா ஏகத்துக்கு தாக்கும். சாதாரண காய்ச்சல் கூட நம்மளை உண்டு இல்லைன்னு பார்த்துரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா ஓய்வெடுத்தாங்க, நல்லபடியாக வாழ்க்கை போனது, எல்லாமே சிறப்பாக இருந்தது. நல்லா தெம்பாக இருக்கிற பெரியவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த காலத்து கட்ட அப்போ சாப்பிட்டது இன்னும் நல்லபடியாக வச்சிருக்கு, எப்படி இருக்காங்க பாத்தியா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்வோம். அப்படி சாப்பிடணும். உணவு என்பது உயிர் வாழ மட்டுமல்ல, நல் உழைப்பை வெளிப்படுத்தவும் தான். இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட்றதெல்லாம் வெறும் சக்கை தான், அதிலங்க இருக்குது சத்து. ஒரு உதாரணம் பாருங்க வெட்டிவேலன் ஐயா, நீங்கள்லாம் முருங்கைக்கீரையை விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்காகவே வீட்டில் ரெண்டு முருங்கை மரம் இருக்கும், வச்சுருப்பீங்க. முருங்கை பூ இருந்தால் ரசம் வச்சு சாப்பிடுவீங்க. நல்ல இளம் கீரையை பலவிதமாக சமைச்சு சாப்பிடுவீங்க. சாம்பார் வைக்கலாம், பொரியல் செய்து சாப்பிடலாம், சூப் வச்சு குடிக்கலாம், முருங்கைக்கீரை அடை தட்டி

0: சாப்பிடலாம், எவ்வளவோ இருக்கு. விதம் விதமாக செய்து எப்படியாவது முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. ஆனால் முருங்கைக்கீரைனாலே நம்ம வீட்டு இளவட்டங்களுக்கு ஒரு அலட்சியம், தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள என்னவெல்லாம் சாப்பிடலாம்னு யோசிக்கவே வேண்டாம். இந்த முருங்கை ஒன்று இருந்தாலே போதும். வாரம் நமது உணவில் 2 அல்லது 3 முறை முருங்கை சேர்ந்தா அல்லது சேர்த்தால் போதும். முருங்கையில் வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ கேரட்டில் இருக்கும் அளவை விட முருங்கையில் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் B2 முருங்கையை விட குறைவு தான். வேர்க்கடலையில் இருக்கும் B3 விட முருங்கையில் அதிக அளவு இருக்கான். கால்சியம் சத்து பாலை விட முருங்கையில் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் B2 முருங்கையை விட குறைவு தான். வேர்க்கடலையில் இருக்கும் B3 விட முருங்கையில் அதிக அளவு இருக்கான். கால்சியம் சத்து பாலை விட முருங்கையில் தான் அதிகமாக இருக்கான். அதே போல தான் புரதமும் முருங்கையில் அதிகம். முட்டையில் இருக்கும் மெக்னீஷியத்தை விட முருங்கையில் நிறைய இருக்குது. இரும்பு சத்து அதிகமுள்ள கீரை முருங்கைக்கீரை தான். இவை தவிர பொட்டாசியம் கூட முருங்கையில் தான் நிறைய இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் அடங்கிய முருங்கையை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அப்புறம் முருங்கைக்காயை எப்படியாவது வாரம் 2 முறை நமது உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். முன்னாலெல்லாம் நல்லா காய்க்கிற முருங்கை மரத்தின் கிளைகளை வெட்டிட்டு வந்து 1-4 அடி உயரம் இருக்கிற கிளைகளை வச்சு வளர்ப்பாங்க. நல்லா காய்க்கிற மரத்தை பார்த்தா, ஏ தம்பி, அதில் அந்த மரத்தில் ஒரு போத்தை வெட்டிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வையும்பாங்க, வெட்டி வேலனையா அப்படி தானே? ஆனால் இப்போது நிறைய ஆராய்ச்சிலாம் செஞ்சு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் விதை போட்டு முளைக்கிற செடி முருங்கை ரகங்களை கொண்டு வந்துருச்சு. பெரிய குளம் ரகங்கள் இப்போது விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பிரபல்யம். விதை போட்டால் செடி முருங்கை முளைக்கும், 1 முறை தான் காய்க்கும், மறுபடியும் விதை போட்டு தான் முளைக்க வைக்கணும். 7-8 மாதங்கள் நம்ம நிலத்தில் இருக்கிற இந்த முருங்கைக்கு மழைன்னா ஆகாது, வெயில் தான் வேணும். மழை பெய்தால் பூக்கள் கொட்டிடும், காய்கள் காய்க்காது, வெறும் தழை மட்டும்தான் மண்டும். அந்த கீரையையாவது நாம் சாப்பிட வேண்டாமா? தடியெடுத்து செல்லும் கிழவன் கூட முருங்கையை உண்டால் வெறுங்கையோடு நடப்பார்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. முருங்கை வேண்டுமா வேண்டாமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 8 மணி. புத்தம்பது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம். முதலில் உன்னிமேனன் சித்ரா ஸ்ரீனிவாஸ் குரல்களில் ஒலிப்பது மின்சார கனவு திரைப்பட பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.

0: வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தின் நிறைவாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக பென்னிதயால் அர்ச்சித் தர்ஷனா பாடியுள்ள பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 8:40 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தாராள பிரபு திரைப்படத்தில் இனிகோ கங்கா பாடிய பாடல்.

0: நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். நாகேஷ் அசீஸ், சுனிதி சௌஹான் பாடியது.
1: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிச்சேன், அது அழுதான். ஐயோ, என்னால தாங்கவே முடியல. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: லியோன் ஜேம்ஸ் பாடிய பாடல் படம் ஓ மை கடவுளே.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். சுகுணமுலே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபக தாளம்.

அடுத்து நீ கேள தயராது, ராமசாமி சிவன் பாடல், சரசாங்கி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சாட்டிலேனி குருகுக, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரு சாப்பு தாளம், தஞ்சை பொன்னையா பிள்ளை கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி எஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம்

0: பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேரம் 10:10:25. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல். நிகழ்ச்சியில் இனி எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 10:24 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். இனி பறக்கும் பாவை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:34 45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். இனி புதிய பறவை திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:43 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். இனி வீர திருமகன் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா வாலி பாடிய பாடல்.

என் நெஞ்சம் உனக்காக திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை, திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்திரன் பாடியிருப்பது.

0: இடம். இதயத்தில் ஒரு இடம் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் பி சைலஜா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேயர்களே, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனு தா தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டதாம் தக்கதாம் தத்தாம் தகிர்தாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தகிர்தாம் தக்கதிமி தகிர்தாம் தாம் தாம் தகிர்தை தகிர்தாம் தகிர்தை தகிர்தாம் தகிர்தை தகிர்தாம் தகிர்தை தகிர்தை

கொம்பு தேன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் மானாமதுரை மல்லி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து சீர்காழி ஜி சிவசிவ சிதம்பரம் குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் மெட்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க

தொடங்குங்கள். நேயர்களே, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: கனிவான கவனத்திற்கு. பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
2: நிகழ்ச்சியில் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீண இசை இடம்பெறும். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:40 ஹிந்தி மொழி பாடம். கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷாஜா. 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை, விநாயகர் 4 மணி மாலை, வழங்குபவர் பாரதி திருமரகன் அவர்கள், பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போவில் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக டூச்சின் விழிப்புணர்வு தினத்தையொட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆர் ஸ்ரீவர்தன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100.1 FM கோல்டில் பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் இசமயம். மாலை 5:00 அரங்கிசையில் சாந்தலா சுப்பிரமணியன் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதத்தில் கீதாமிரதம் நிறைவு பகுதி. ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம் அவர்கள், விளக்கம் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதவம். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நில அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 பப்ளிக் ஸ்பீக்.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஆகாஷவாணி சங்கீத சாரல். தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீண இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் வளர்ச்சி என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராக மாளிகாவரணம் ஆதிதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இனி ரகுவம்ச சுதாம்புதி என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய கீர்த்தனை ராகம் கதன குதூகலம் ஆதிதாளம்.

நேரம் 12:32 45 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தில்லானா என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி தனஸ்ரீ ராகம் ஆதிதாளம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். Sukhoi 30 போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலு

0: நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி சத்திய நிகேதனில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் ஆகியோர் சத்திய நிகேதன் பகுதியில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான பகுதியை இன்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, 80% இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் அரசு தொடர்பு கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். இது தொடர்பாக கட்டிட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் தொடர்புடைய அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். சண்டிகர் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா பதவி வகித்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குற்றங்களை தடுப்பதுடன் குற்றவாளிகள் மீது வழக்குகளை உடனடியாக பதிவு செய்வதாக அவர் கூறினார். குற்றங்கள் நடைபெறும் இடங்களில் குற்றவாளிகள் குறித்த துல்லியமான விவரங்களை சேகரித்து அதற்கான பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அரசு அலுவலகங்களில் பணிபுரிவோர் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வகையில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் மூலம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தேசிய மனித உரிமை ஆணையம் விதித்துள்ள நெறிமுறைகளின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் அரசு தவறவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் மீதான முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் சில குற்ற வழக்கின் விவரங்களையும் எடுத்துரைத்தார். திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அப்போது கூறினார். எனினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரின் உரையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறினார். இதனை எதிர்த்த திமுகவினர் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். எனினும் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் திமுகவினர் அவர்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும், அதற்கு முன்னதாக தாம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முற்பட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் வாய்ப்பு மீண்டும் மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: F-30 ரக போர் விமானங்களின் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் கூடிய RVV-BD ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கு முன்பாகவே இதற்காக ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்திய விமானப்படையின் ஏவுகணை திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மை பாரத் திட்டம் மூலம் பல்வேறு போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் திரு மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்க கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றிற்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
0: இந்தியா பங்களாதேஷ் இடையே கலாச்சார உறவுகள் மேம்படுத்தப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். டாக்காவில் பங்களாதேஷ் கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராய் சௌத்ரியுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாட்டு மக்களிடையே கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. அம்ரிட்ஸர் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு விமான நிலைய பகுதியில் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து 7 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அம்ரிட்ஸர் விமான நிலைய இயக்குநர் திரு அனிருத் குமார் சர்மா தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸரில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கும் 5 விமானங்கள் தில்லி விமான நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வர் திருக்கோவில் விழா இன்று நடைபெறுகிறது. கோவில் ஊர்வலத்தில் மகாகாலேஸ்வர் 7 உருவங்களில் காட்சியளிக்க உள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கும் ஊர்வலம் மகாகால் காட்டி, குடாரி, ராமானுஷ் கோட் வழியாக ராம் படித்துறையில் சென்றடைய உள்ளது. ராம் படித்துறை அருகே ஷிப்ரா ஆற்றில் சந்திரமௌலீஸ்வர் மண் மகேஷ் சிலைகளுக்கு புனித நீராடல் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் மியான்மி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பியோட்டிகோர்க்வின் சான் ஜுவான் விமான நிலையத்தில் இருந்து மியாமி வந்த ஆம்சன் பிரைம் சரக்கு விமானம் தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2ம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி உணவு இடைவேளையின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கிழக்கு மண்டல அணித் தலைவர் இஷான் கிஷன் அபாரமாக ஆடி 171 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 5 மாடி கட்டடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். Su-30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இனி அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. சென்னை பகுதிகளில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் வேகம் இருக்கும்.

இருக்கக்கூடும். திருவள்ளூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் பகுதியில் ஆலம்பாறை முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். கடலூர் பகுதியில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு பகுதியில் சின்னோர்பேட்டை முதல் பழையார் வரை அலைகளின் கரையை தொடும் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன்குப்பம் வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி மெல்லிசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பிரகாஷ் அமிர்தா பாடியுள்ள பாடல்

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷவாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்கவும் சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவை அடையவும் மத்திய அரசு எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் நோக்கம் முதன்மை எண்ணெய் வித்து பயிர்களான கடுகு, நிலக்கடலை, சோயாபீன், சூரியகாந்தி, எள், குங்குமப்பூ, நைஜர், ஆளி விதை மற்றும் ஆமணக்கு ஆகியவற்றின் உற்பத்தியை மேம்படுத்துவதும், பருத்தி விதை, தேங்காய், அரிசி தவிடு மற்றும் மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற

0: இரண்டாம் நிலை மூலங்களிலிருந்து சமையல் எண்ணெயை சேகரித்து பிரித்தெடுக்கும் திறனை அதிகரிப்பதும் ஆகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமானது நாட்டின் பல்வேறு மத்திய மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இருப்பிடத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரும் 9 எண்ணெய் வித்து பயிர்களின் வகைகளையும் அதனுடன் தொடர்புடைய வேளாண் நடைமுறைகளின் தொகுப்புகளையும் உருவாக்க முடியும். கூடுதலாக அதிக மகசூல் தரும் காலநிலைக்கேற்ற எண்ணெய் வித்துக்களின் வளர்ச்சிக்காக கலப்பின மேம்பாடு மற்றும் மரபணு திருத்தம் குறித்த 2 முதன்மை ஆராய்ச்சி திட்டங்களையும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் வணிக சாகுபடிக்காக கடுகு, சோயாபீன், நிலக்கடலை, ஆளிவிதை, எள், குங்குமப்பூ, சூரியகாந்தி, ஆமணக்கு மற்றும் 13 காட்டு எள் ஆகிய 9 வருடாந்திர எண்ணெய் வித்துக்களின் அதிக மகசூல் தரும் 432 வகைகள் அறிவிக்கப்பட்டன. புதிதாக உருவாக்கப்பட்ட அதிக மகசூல் தரும் வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்களின் மரபணு திறனை பயன்படுத்திக் கொள்ள பல எண்ணெய் வித்துக்களின் இனப்பெருக்க விதைகள் 1,53,704 குவிண்டால் அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்க பொது மற்றும் தனியார் விதை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. எண்ணெய் வித்துக்களில் மாவட்ட அளவிலான விதை மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு தரமான சான்றளிக்கப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் பணியிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. தேசிய சமையல் எண்ணெய்கள் எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 600 மேற்பட்ட மதிப்பு சங்கிலி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது ஆண்டுதோறும் 10,00,000 ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது. விவசாயிகள், உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்த விவசாயிகள் உயர்தர விதைகள், நல்ல வேளாண் நடைமுறைகள், பயிற்சி மற்றும் வானிலை பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனை சேவைகளை இலவசமாக பெறுகின்றனர். மேலும் எண்ணெய் வித்துக்கள் சேகரிப்பு, எண்ணெய் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றின் செயல்திறனை அதிகரிக்க அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு அமைப்பதற்கு இந்த இயக்கம் ஆதரவை வழங்குகிறது. பண எண்ணெய் திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டமானது 2030-31 உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை 25.45 மில்லியன் டன்களாக உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது. இது கணிக்கப்பட்ட உள்நாட்டு தேவையில் சுமார் 72% பூர்த்தி செய்யும். அதிக மகசூல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து கொண்ட விதை ரகங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதன் மூலமும், நெல் தரிசு நிலங்களில் சாகுபடியை விரிவுபடுத்துவதன் மூலமும், ஊடு பயிரிடலை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்த இலக்கை அடைய முடியும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டமானது நெல் மற்றும் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யப்படாத தரிசு நிலங்களை குறிவைத்து ஊடு பயிர் சாகுபடியை ஊக்குவித்து பயிர் பல்வகைப்படுத்துதலை மேம்படுத்துவதன் மூலமும், கூடுதலாக 40,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் எண்ணெய் வித்து சாகுபடியை விரிவுபடுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. பருத்தி விதை, அரிசி தவிடு, மக்காச்சோள எண்ணெய் மற்றும் மரத்திலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள் போன்ற மூலங்களிலிருந்து மீட்டெடுப்பை மேம்படுத்தும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய அலகுகளை நிறுவ அல்லது மேம்படுத்துவதற்கு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு ஆதரவு வழங்கப்படும். மேலும் இந்த இயக்கமானது தகவல், கல்வி மற்றும் தொடர்பு பிரச்சாரத்தின் மூலம் சமையல் எண்ணெய்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட உணவு வழிகாட்டுதல்கள் குறித்து விழிப்புணர்வை ஊக்குவிக்கும். இந்த திட்டம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை கணிசமாக மேம்படுத்துவதையும் சமையல் எண்ணெய்களில் தன்னிறைவு என்ற இலக்கை முன்னெடுத்து செல்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் இறக்குமதி சார்பு நிலையை குறைத்து அந்நிய செலாவணியை பாதுகாப்பதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் இது உயர்த்துகிறது. மேலும் குறைந்த நீர் பயன்பாடு, மேம்பட்ட மண்வளம் மற்றும் தரிசு பயிர் நிலங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல் போன்ற வடிவங்களில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நன்மைகளையும் இது வழங்குகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Home Minister Amit Shah is chairing the 28th meeting of the Western Zonal Council in Panaji today. Chief ministers and senior ministers of Goa, Gujarat and Maharashtra, along with representatives of Dadra and Nagar Haveli and Daman and Diu, are participating in the meeting. The council provides a structured platform to discuss issues affecting two or more states or the centre and states together and strengthen mutual cooperation. Matters requiring coordinated action and those remaining unresolved at the official level could be taken up for consideration.

0: விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க புவனேஸ்வரி மேம்.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். ஏஐனா என்ன, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா?
2: தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நான் எங்கின்னு இருக்கிற ஒரு துறை அது. ஸோ அதனால் வந்து இன்னும் எளிமையாகவே என்னால் சொல்ல முடியும். ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஒரு இயந்திரத்தை நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னா அதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் இயங்குறதுன்னு சொல்லுவேன். சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோன்னா, நம்ம வந்து ஒரு சி லாங்குவேஜ்லையோ பைத்தான்லையோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதுறோம். அப்படி எழுதும் போது நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட் கொடுக்கும் போது அந்த இன்புட்டை உள்ளே வாங்கின்னு அது ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். 2+2=4 அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ப்ரோக்ராம், இது நமக்கு என்ன தேவையோ அதுக்காக எழுதிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இதே நான் ஏஐன்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம தானே சிந்திக்க வைக்கிறோம், அதை நம்ம தானே ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஆனால் இப்போ வந்து ஏஐங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து மாறி இருக்கு. இது வந்து சிறப்பு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஏஐயே ஒரு சிறப்பு சாஃப்ட்வேர். அது சாஃப்ட்வேர்னா இது சிறப்பு சாஃப்ட்வேர். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்காம நம்ம கொடுக்குற இன்புட்டையும் அது உள்ளே வாங்கிட்டு தனக்குள்ளே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற தகவல்கள்லேருந்தும் டேட்டாவை எடுத்துகிட்டு தனக்கு கிடைச்ச முன்னாடி கிடைச்ச அனுபவங்கள்லேருந்தும் சில விஷயங்களை கிராஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறத விட மிக ரொம்ப அழகான ஒரு அவுட்புட்டை வந்து அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், காஃபி சாப்பிட்றோம். ஒரு 20 வயசு பொண்ணு போனால் என்ன கேட்பாங்க சர்வர்? காஃபினாக்க டைரெக்டாக போயிடுவார், ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் இதே ஒரு 60 வயசு மனிதர் போனாக்க அவர் என்ன கேட்பார்? சக்கரை போடலாமா வேண்டாமான்னு கேட்பார். ஏன் இந்த கொஷினை கேட்குறாரு? அவர் அவரோட வயசை பார்த்து, அவரோட தோற்றத்தை பார்த்து அவருக்கு சுகர் இருக்கும், அதனால சக்கரை போடலாமா வேண்டாமான்னு அவர் அனுசரணையாக கேட்டுன்னு போய் கொண்டு வர்றாரு. இதுதான் வந்து ஏஐ பண்ணும். ஏஐ என்ன பண்ணுன்னா, நம்மளை பற்றி அதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம அதோட பேசி பழகியிருப்போம். ஸோ அதனால் நம்மளை பற்றி 100% அதுக்கு தெரியும் அதுக்கு. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளோட இயல்புகளையும் அது புரிஞ்சுன்னு, நம்ம கேட்குற கொஷினோட அந்த உள்ளர்த்தத்தையும் அது வாங்கின்னு, தன்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் வச்சு, ஏற்கனவே தனக்கு முன் அனுபவம் இருக்கும் இல்லையா, இதே மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஷினையும் வச்சு அது வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதுக்கு வந்து இன்னொரு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு லெமன் ஜூஸ் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோம், நம்ம இன்புட்டாக கொடுக்குறேன், ஹவு டு ப்ரிப்பேர் லெமன் ஜூஸ், ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அந்த சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் என்ன அவுட்புட் கொடுக்குன்னா, லெமனை கட் பண்ணி தண்ணியில் கலந்து சுகர் ஆட் பண்ணி சாப்பிடணும், இதுதான் வந்து லெமன் ஜூஸ் தயாரிக்கிற முறை அப்படின்னு கொடுக்கும். ஆனால் இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கொடுக்குன்னா, லெமனை கட் பண்ணிக்கோங்க, அதை வந்து நல்லா வந்து புழிஞ்சுக்கோங்க, அப்படி புழியும் போது தோலோடு சேர்த்து புழியக்கூடாது, புழிஞ்சால் அது கசக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு இருந்ததுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொண்டை சரியில்லைனா இஞ்சி, அப்புறம் அந்த துளசிலாம் போட்டுக்கலாம். புதினா சுவை பிடிச்சிருந்ததுன்னா புதினாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலனாக்கா தேன் கூட கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து நீங்கள் வந்து ஒரு லெமன் ஜூஸ் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கும். எவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குறது இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி கொடுக்குறதுனா, ஒன்று வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதுக்கு நமக்கு வந்து சுகர் பிடிக்காது தேன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கேயோ சொல்லியிருப்போம் அதுக்கிட்ட. ஸோ அது அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதை தவிர வந்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் கோடிக்கணக்கான மக்களில் எத்தனையோ பேர் விதவிதமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது, எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டை, நான் வந்து எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லி லெமன் ஜூஸை சாப்பிடலாமா வேண்டாமா, எப்படி சாப்பிட்லாம், வெயிலில் சாப்பிடலாமா, வெளிலேருந்து வந்துட்டு உள்ளே சாப்பிடலாமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு இல்லாமல் நம்ம இப்போ கேட்கும்போது நம்மளோட இயல்பு, என்னோட நேச்சர், ரெண்டாவது வந்து அந்த ஏஐ கிட்ட கேட்டிருக்கிற கொஷின்ஸு, இதெல்லாம் வச்சுட்டு பதில் கொடுக்குறது. ஸோ லெமன், இந்த ஹார்ட்டு, வெயில், இதெல்லாம் வார்த்தைகளை சேர்க்கும். வார்த்தைகளை வந்து டோக்கன் டோக்கனாக தான் அதை எடுத்துக்கும். டயபிட்டிஸ் இருக்குது, மெயினாக டயபிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து கோர்த்து இது வந்து ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அவுட்புட்டு கொடுக்கும். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணேன், அதாவது எங்கள் அப்பாவோட ஆட்டோபயோகிராஃபி, ஃபேமிலி பயோகிராஃபி தான், இது வந்து பப்ளிக்காக இருக்காது, ஃபேமிலி பயோகிராஃபி. 3 சீசனில் பண்ணேன், ஒவ்வொரு சீசன்லையும் 7 எபிசோடு. அப்பா வந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து இப்போ சதாபிஷேகம் பண்ண அப்பாவுக்கு அந்த 80-80 இயர்ஸ் வரைக்கும் உள்ள காலகட்டத்தை ஃபுல்லாக ஏஐயில் தான் பண்ணேன். மிகப்பெரிய முழுநீள ஒரு ஏஐ படம் இது. இதுதான் சதாபிஷேகத்துக்கு கிஃப்டாக கொடுத்தேன். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் இதில் வந்து நான் சாட்ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணல, கோபலேட் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணலை, நாங்கள் பயன்படுத்தின நாங்கள் உருவாக்கின டூல்ஸ்களையும் இதில் யூஸ் பண்ணுறோம், பண்ணியிருக்கோம். ஸோ எதில் வந்து எனக்கு விடை கிடைக்கிறதோ அதை வந்து நான் எடுத்துட்டேன்.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இந்த ஏஐயில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது?
2: நான் வந்து பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணேன். அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கல்வி திட்டத்தில் அறிமுகமானது. அந்த மூணு வருஷமுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஏன்னா காலேஜ் கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது, பூ வச்சுன்னு வரக்கூடாது, அதுக்கு வாசனை அஃபெக்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் செப்பல் போட்டுன்னு வரக்கூடாது, டஸ்ட்,

சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால அதை பார்த்தே பயமாக இருக்கும், கம்ப்யூட்டரை பார்த்து அதோட அவுட்புட் வந்து தப்பு தப்பாக வரும். மேம்கிட்டலாம் கேட்டோன்னாக்க பயங்கரமாக அவங்களுக்கும் கோவம் வரும். ஏன்னா பிகாஸ் அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களுக்கே நிறைய பயிற்சி இல்லை. ஏன்னா இப்போ ஏஐ எப்படியோ அப்படி தான் அங்கே அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அந்த 5 வருஷமுமே செல்ஃப் லேர்னிங் தான், நிறைய செல்ஃப் லேர்னிங் பண்ணி ஒரு ஆராய்ச்சி மனநல் வந்தது எனக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஐஓசியில் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் இதே கதை தான். அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட் பண்ண வரும்போது எல்லாருமே வீக்லி 3 டேஸ் டெய்லி 2 ஹவர்ஸ் வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி 7 டேஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் சண்டேவும் நான் போவேன், 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அதோட இல்லாமல் எனக்கு இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் பண்ணணும்லாம் நான் கேட்டிருந்தேன் இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட. அதனாலே அவங்க வந்து என்னை இண்டிபெண்டன்ட் கேர்ள்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்ட பெயர் வச்சு ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்னை வந்து வர சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்னை வந்து பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. ஆனரரி சர்வீஸாக தான், ஆனால் எனக்கான வாய்ப்பை அதை பயன்படுத்தினேன். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் வந்து நானே வாலண்டியராக போய் எல்லாமே அப்போ வந்து நான் கற்றுட்டேன். ஸோ ஆராய்ச்சி மனநிலை தான் எல்லாமே நம்மளாக படித்து கற்றுன்னு வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தினே நான் வந்து ஒரு செல்ஃப் லேர்ன் பண்ணி வந்தேன். அந்த மாதிரி டயத்தில் சரி அப்போ வந்து 1992 அக்டோபரில் எங்கள் அப்பா அம்மாவோட ஆலோசனையின் பேரில் நான் வந்து சொந்தமாக ஒரு நிறுவனம் தொடங்குறேன். நிறுவனம் தொடங்கி அப்போ வந்து கம்ப்யூட்டரோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம். 1 லாக் ஒரு கம்ப்யூட்டர் விலையே 1 லாக் அப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அது பெருசாக இருக்கும். அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பார்த்தாலே 120 MB தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ டே அண்ட் நைட் உட்காந்து நானே செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணேன். செல்ஃப் லேர்ன் பண்ணோம், ஆராய்ச்சிகள் பண்ணேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த டெஸ்க்டாப் அப்போல்லாம் டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்போ வந்து ஒரு கார்ட்டூனை வரைஞ்சி கார்ட்டூன் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணேன், சி லாங்குவேஜில் எழுதினேன். ஸோ அதுவே ஒரு ஏஐ தான். ஆனால் ஏஐன்னு அதுக்கு பேர் கொடுக்கலையே தவிர அனிமேஷனை ஒரு ப்ரோக்ராம் வழியாக எழுதி அதை சிந்திக்க வச்சு நம்ம பண்ணுறோன்னா அதுவே ஒரு ஏஐ தான்.

0: இயந்திரங்கள் மனிதனை போல சுயமா சிந்திக்கிற அளவுக்கு திறனை வந்து வளர்த்துக்கச்சாம.
1: டெஃபினட்டா, இயந்திரங்கள் வந்து மனிதனை போல சுயமா சிந்திக்கிற ஆற்றல் பெற்றிருக்கான்னு கேட்டாக்க நம்ம தான் பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம தான் அது கற்றுக் கொடுக்குறோம். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் அது புரிஞ்சுக்கும். நம்ம கற்றுக் கொடுக்காத அதுக்கு தெரியாது. சிந்திக்குமா அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ, நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை தான் அது கற்றுக்கும். அதே வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தா அந்த விஷயங்களும் உள்ளே போகும். அதுக்கு தப்பான விஷயம், குழந்தைகளை வச்சு நான் ஏதாவது அணி ஒரு டான்ஸ் பண்ண சொன்னேன்னா அது பண்ணாது. அது ஜெமினி வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நல்ல டீசெண்டாக தான் நான் பண்ண சொல்லுவேன், ஆனால் அது பண்ணாது. ஏன்னா சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை வந்து பிளாக் பண்ணிவிடுவேன். நான் பிளாக் பண்ண போகிறேன், சைல்டு அப்யூஸ் இது பண்ண மாட்டேன், இதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னாக்க பிளாக் பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அது அதுவே ஒரு செக்யூர்டாக தான் இருக்குது. அதாவது அந்த அமைப்பு யார் செக்யூர்டானா அந்த ஜெமினியை யார் டெவலப் பண்ணியிருக்காங்களோ அவங்க செக்யூர்டாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிந்திக்க வைக்கிறோம்னா நம்ம தான் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதை ஒர்க் பண்ணும்.
0: ஓகே மேம். மேம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரேட்டட் ஏஐ இப்போ அதிகமாக வந்து இளைஞர்கள் கையிலையும் முதியோர்கள் கையிலையும் குழந்தைகள் கையிலையும் இருக்கிற சாட் ஜிபிடி ஜெமினி அப்படின்னா என்ன, அதோட நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன மேம்?
1: சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் என்னென்னா ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நம்ம கேட்குறதுக்கு அது பதில் சொல்கிறது. இப்போ வந்து சாட் ஜிபிடி ஜெமினி மாதிரி நிறையா இருக்குது, கோ பைலட் இருக்குது, கிளாட் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே என்னென்னா இதெல்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஜெனரேட்டிவ் ஏஐனா டெவலப் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்து கேட்டதையும் கொடுக்கும், கேட்காதையும் சேர்த்து கொடுக்கும். அது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அது என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்போம். அதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆனால் இது என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் அது ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ இந்த சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் மக்கள் வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனாக்க தன்னோட ஃபோட்டோவை கொடுத்து அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது காமனாக எல்லாருமே பண்ணுறாங்க. படித்தவங்க படிக்காதவங்க தொழில்நுட்பம் தெரியுது தெரியல அப்படிலாம் கணக்கே கிடையாது. வயசானவங்க கூட பண்ணுறாங்க. ஏங்க தனியும் கிடையாது, எதுவும் செப்பரேட் கிடையாது இல்லையா, நம்மளோட வாழ்க்கையோடைய மிங்கிலானது. ஸோ அதனால் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை தவிர அதில் வீடியோ பண்ணலாம், நம்மளே டான்ஸ் ஆடுற மாதிரி, நம்மளே பாட்டு பாடுற மாதிரி பாடலாம், அதில் மியூசிக் பண்ண நம்ம கவிதை எழுதலாம். அதாவது வந்து எனக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னாக்க பாட்டு ரெடி பண்ணி சினிமா மாதிரி அது பாட்டு ரெடி பண்ணி கொடுக்கும், எழுதி டெக்ஸ்ட் கொடுக்கும். பாடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது, பாடுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மீன்ஸ் ஏஐ சாஃப்ட்வேர் தான். அப்புறம் பாடினதை எனக்கு அனிமேட் பண்ணணும், எனக்கு வந்து ரியலாகவே ஒரு வீடியோவை கொண்டு வரணும்னா அதுக்கு தனியாக ஏஐ சாஃப்ட்வேர் இருக்குது. அது கூடலாம் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான

0: வழிமுறைகள் ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாராலையும் பயன்படுத்த முடியுது.
1: மேம், இப்போ இந்த ஏஐ இயங்குறதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து தேவைப்படுதா?
0: கண்டிப்பாக, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அது ஒர்க் பண்ணுறது. நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக நம்ம இன்புட் கொடுக்கலன்னா அது ப்ராப்பரான அவுட்புட் வராது அதுலேருந்து. இப்போ ஒரு இந்தியன் கேர்ளை வந்து டான்ஸ் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு வரைகிறோன்னா அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் அது வந்து இந்தியன்களே வரையாது, அது ஃபுல்லாகவே அமெரிக்கன் பேஸ்டு குழந்தைய தான். அந்த ஃபேஸ் கட்டும் அமெரிக்கன் பேஸ்டு குழந்தையாக இருக்கும், ஹேர் கட், அமெரிக்கன் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அமெரிக்கன் பேஸ்டு, அதாவது ஃபாரின் நம்மளோட கண்ட்ரி குழந்தைகளை வரையாது. ஏன்னா அந்த நம்ம பயன்படுத்தவே ஆரம்பிக்கல. அப்போ பயன்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம இந்தியன் கேர்ள் வரையணும்னு சொன்னாலே பாவாடை சட்டை போட்டு பாவாடை தாவணி போட்டு தலையெல்லாம் பின்னிட்டு பூ வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்ல அது கொடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அதுக்குள்ள டேட்டா அதிகமாக போனது, உள்ளுக்குள்ள வந்து டேட்டாஸ் போனது அழகான ஒரு அவுட்புட்டை கொடுக்குறது. இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வாழை மரத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வாழை மரத்தை பற்றி சொல்லுன்னு சும்மா கொடுக்குறேன். அது என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து வாழை மரத்தை பற்றி தானே சொல்கிறோம், ஆனால் அது என்ன செய்யணும், வாழை மரத்தோட இலை, வாழை இலை, வாழைப்பழம், அப்புறம் வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த மாதிரி அதோட எல்லா விஷயங்களை பற்றியும் அது வந்து நான் எனக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணுற மோட்டிவில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக சொல்லுவேன். எப்படி டீட்டெயில்டாக சொல்கிறது, அந்த வாழைப்பழத்தை பற்றி வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, வாழை தண்டை பற்றி வேற யாராவது நிறைய பல கோடி பேரில் எத்தனையோ கோடி பேர் கேட்டிருப்பாங்க, வாழை பூவை பற்றி கேட்டிருப்பாங்க சில நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி பல பேர் பல விஷயங்களை அதில் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விஷயங்களை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தேவையானதை கொடுக்கும். அதுக்குள்ளே நிறையா இருக்கும் விஷயம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கு நிறைய நம்ம எதாவது டவுட்னா கேட்போம், எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இதேமாரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பாட்டிக்கு எவ்வளோ வைத்தியம் அவங்களோட அந்த வீட்டு வைத்தியம் தெரிஞ்சிருக்கும். எல்லா பாட்டிகளோட வீட்டு வைத்தியத்தையும் ஒரே ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போட்டு அதுக்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்டால் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா தான் அதுக்கு சோர்ஸே. அந்த டேட்டாங்கிறது அது இப்போ வாழைப்பழங்கிறது ஒரு டேட்டா, ஒரு டோக்கன், அது டேட்டா. வாழை மரங்க வாழை இலைங்கிறது ஒரு டோக்கன், வாழை தண்டுங்கிறது ஒரு டோக்கன், ஒன்று ஒரு டோக்கன். நம்ம என்ன கேட்குறோமோ அப்போ என்ன பண்ணும், எல்லா டோக்கனையும் அது தேடும். அது நாட் ஒன்லி வாழை மரம்னு தேடாது, அது வாழை மரத்தோடு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அது தேடி எடுத்து நமக்கு எனக்கு தேவையானது, நான் ஒரு ரிசர்ச்சருங்கிறதுனால எனக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும். இன்னொருத்தர் வந்து ஒரு குழந்தை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக கேட்டால் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை அது கொடுக்கும். அதே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கேட்டாக்கா, அந்த ஹவுஸ் மேக்கர் விமன் கேட்டாக்கா அவங்களுக்கு என்ன தேவை, வீட்டில் வந்து எதுக்காக கேட்குறீங்கன்னு அது கேட்கும் அது. ஸோ அப்போ வந்து எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறதா ஜென்ரேட்டிவ் AI.

0: மேம், அன்றாட வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி ஏஐ நம்மளுக்கு யூஸ் ஆகுது மேம்?
1: அன்றாட வாழ்க்கையில் பொதுவாக அதாவது தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து நமக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ தான். எந்த டவுட்டுனாலும் முன்னாடிலாம் கூகுளில் போய் தேடுவோம், இப்போ யாருமே கூகுள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக சாட் ஜிபிடி, ஜெமினி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்களோ அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாலேஜ் வரைக்கும் சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க.
0: ஓகே மேம், மற்ற துறைகளில் வந்து கல்வித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், விவசாயத்துறையாக இருக்கட்டும், மற்ற துறைகளில் வந்து ஏஐன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு?
1: மருத்துவத்துறையிலலாம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. எப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ரேஷன்லாம் கூட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து ஆப்ரேஷனே பண்ணாமல் வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்தில் வந்து கிராமத்தில் அவங்க நிலம் இருக்கும், இங்கே வந்து சென்னையில் வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த நிலத்துக்கு வந்து இவங்க இங்கேருந்து அந்த மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தண்ணி போட்டு உரம் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இதை வந்து எங்கள் ரிலேஷனே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாதாரண அந்த மொபைல் ஃபோன், இந்த ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடியே சாதாரண ஃபோன் இருக்கும் இல்லையா, பட்டன் ஃபோன், அந்த பட்டன் ஃபோன்லேயே அவர் வந்து மிஸ்ட் கால் கொடுப்பார். மிஸ்ட் கால் கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற சிம்முக்கு மிஸ்ட் கால் போகும். அந்த மோட்டரில் இருக்கிற ஒரு சிம் பொருத்திருப்பார், மிஸ்ட் கால் போகும். அப்போ மிஸ்ட் கால் போனோன்னே உடனே தண்ணி பாய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மறுபடியும் ஒரு மிஸ்ட் கால் கொடுப்பார் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு, அது ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஏஐ தான், இந்த டெக்னிக் தான் ஏஐ. இன்றைக்கி இந்த துறையில் விவசாயத்துறையில் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ எப்படி எப்போ உரம் போடணும், எப்போ மழை வரும், எப்போ வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் ஏஐ சாஃப்ட்வேர்லாம் சொல்லிடுறது. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜெமினியோ இல்லை சாட் ஜிபிடியோ மட்டும் அதுக்கு பயன்படாது, அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும், ஃபைனல் ப்ராடக்ட். அதே மாதிரி மெடிக்கலுக்கு தனியாக ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குது, விவசாயத்துக்கு இருக்குது, கல்வித்துறையில் இருக்குது. கல்வித்துறையிலலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் நிறைய வந்துட்டு, அப்போ என்ன ஆன்லைன்லேயே வந்து நம்மளுடைய அவதாரே வந்து அதில் போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டீச்சர்ஸ் வந்து வீடியோவில் பேச வேண்டாம், ஒரு அவதாருக்கு வந்து டேட்டாவை கொடுத்தா அந்த அவதார் பேச ஆரம்பிச்சிடும். ஒரு அவதாருங்கிறது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஏஐ தான். அந்த அவதார் கொடுத்து ஒரு டேட்டாவை

0: பார்த்துட்டு அந்த அவதார் வந்து அந்த பர்டிகுலர் டைட்டில் நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேட்டா ஃபீட் பண்ணுற விஷயம் தான், அந்த டேட்டா ஃபீட் பண்ணுறது வீட்லேருந்தே கூட நம்ம வந்து பண்ண முடியும், இந்த வீட்லேருந்தே கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்துருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்காதவங்களுக்கு தான் இது திகட்டாக இருக்கும். இதை பேசிக்காக சும்மா இந்த சோஷியல் நெட்ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது திகட்டல். மற்றபடி வந்து இதோட பின்னாடி இருக்கிற இந்த துறைக்கான உழைப்பில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அந்த துறை சார்ந்த மற்ற துறைகளில் இருக்கிற சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, ஏஐ கண்டுபிடிப்புகள், அதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தாக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து அது சலிப்பாகவே இருக்காது. ஏன்னா பிகாஸ் அது ரியல் யூஸ் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் மொபைல், வாஷிங் மிஷின், காரு, வாட்சு எல்லாத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம வந்து ஏஐ கொண்டு வந்துட்டோம், கொண்டு வந்து தான் ஆகணும், கொண்டு வந்துட்டோம். சமூக ஊடகங்கள்னு சொன்னீங்க இல்லையா, சமூக ஊடகங்கள்லேயும் நமக்கு வந்து ஏஐ இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிடுது, ஒரு நிமிஷத்தில் ஒரு நமக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ கொடுக்குறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. இப்போ முன்னாடிலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும், ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ஒரு கேன்வாலேயோ உட்காந்து ஒர்க் பண்ணணுன்னா இட் டேக்ஸ் டைம். டைம் மாறுறதோடு இல்லாமல் நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்கிறதுக்கு தெரியணும், அதுக்கு பேர் ப்ராம்ப்டிங்னு பேர். நம்ம அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குற அந்த நுணுக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சைபர் க்ரைம்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நியூஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதாவது தொலைந்து போன செருப்பு கோவிலில், உத்தரப்பிரதேசத்தில் கோவிலில் வந்து ஒரு செருப்பு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி கேட்டோன்னே சாட் ஜிபிடி வந்து ஒன் பை ஒன்னாக கொஷின் கேட்டு அந்த கொஷினுக்குலாம் அவர் ஆன்சர் பண்ணி வந்துருக்கா. கடைசியில் செருப்பு இருக்கிற இடத்த அவர் கண்டுபிடிச்சிருக்கார். சாதாரண செருப்பு கோவிலில் தொலைஞ்சி போன ஒரு செருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு ஏஐ சைபர் க்ரைம் நடக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து நமக்கு துல்லியமாக கண்டுபிடிச்சி கொடுக்கும். சிசி கேமராலாம் வந்து நமக்கு இருக்குது, பட் அதெல்லாம் குற்றம் நடந்ததுக்கப்புறம் தான் யூஸ் ஆகுது. அதெல்லாம் எப்படி குற்றம் நடந்ததுன்னா குற்றமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு வேணும். இந்த குற்றமே நடக்கக்கூடாதுனாக்க நம்ம கிட்ட போனாலே சத்தம் போடணும், அதை தடுக்கிறதுக்கு ஒரு இது வரணும். ஸோ சைபர் க்ரைம் நம்மளுடைய அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏஐ வந்து பெருமளவில் உதவியாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் எழுதணும், அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி பண்ணாக்க சைபர் க்ரைம்லேயும் இது வந்து மிகப்பெரிய பங்கு வந்து சைபர் க்ரைமில் தான்.
1: ஓகே மேம்.

0: போகுமா? மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பறி போகாது. ஏன்னா ஏஐ என்னதான் ரிசல்ட் கொடுத்தாலும் ஏஐ கிட்டேருந்து வர பதில் வந்து 100% கரெக்டாக இருக்காது. அதை நான் மட்டும் சொல்ல, அதுவே சொல்லும். அந்த சாட்ஜிபிடி ஜெமினி கீழே பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி மேக் மிஸ்டேக்ஸ் டபுள் செக் இட் அப்படின்னு சொல்லும். ஸோ எல்லாத்துலேயுமே அது ஒரு பொறுப்பு துறப்பு மாதிரி போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே. அது கண்டிப்பாக தவறுகள் சொல்லும். அது தப்பாக சொல்லுங்கிறத விட அது என்ன சொல்லும்னா, தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை உண்மையை போல் அது வந்து சொல்லும். நான் எனக்கு தெரியாதுன்னு அது சொல்லாது. தன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சேகரித்து அது ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. நம்ம கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சப்போ நம்ம நாட்டுக்கு வந்தப்போ எல்லாருமே வேலைவாய்ப்புலாம் போயிடும், அவ்வளோதான். நமக்கு இதுக்கு வந்து நிறையா கொடி தூக்கி இதுக்கு போராடினாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 92 அப்புறம்தான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்தது, வீட்டோட பொருளாதாரம் உயர்ந்தது. காரணம் வந்து சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் இருந்ததுனால்தான் சாஃப்ட்வேர் துறை வளர்ந்தது, சாஃப்ட்வேர் துறை வளர்ந்ததுனால தான் பொருளாதாரம் உயர்ந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏஐ, ஏஐயில் வேலை வாய்ப்புகள் குறையவே குறையாது, வேறு விதமான வேலை வாய்ப்புகள் உருவாகும்.
1: அப்போ எதிர்காலத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து ஏஐயால் வரும்
0: கண்டிப்பாக வேறு விதமான வேலை வாய்ப்புகள் பெருகும். நமக்கே தெரியாது அது எதனால வருதுன்னு சொல்லிட்டு, பட் டெஃபினட்டாக இது வந்து நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், வருமானம் பெருகும், பொருளாதாரம் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வீட்டோட பொருளாதாரம் இன்னும் பல மடங்கு நமக்கு பெருகும் நமக்கு.
1: ஓகே மேம்.
2: இதுவரை தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு, மீட்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை நிலைநிறுத்தப் போவதாக கூறியுள்ளார். பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ள அவர், அத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார். அதிகார போட்டி

0: போதை கலாச்சாரம், குடும்ப தகராறு உள்ளிட்ட செயல்களால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இச்செயல்களை கடந்த ஆட்சியினர் தடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் விரைந்து மேற்கொண்டிருப்பதாகவும், போதை கலாச்சாரம் என்னும் மரத்தை வேரோடு களைய 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். போதை குற்றங்கள் மீது 3,263 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4,350 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களிடமிருந்து சுமார் 4,800 கிலோ கஞ்சாவும் 120,000 மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று முதலமைச்சர் கூறினார். காவல் நிலைய உயிரிழப்புகளை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும், இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு அமைக்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர், இப்படையினருக்கு 350 கோடி ரூபாய் செலவில் நவீன வாகனங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிரடிப்படையின் நடவடிக்கையால் 268 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் காவல்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறைகளின் காவலர்கள் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், தேவையான அளவிற்கு காவலர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச வன்முறை கருத்துக்களை பேசுவதை அரசியல்வாதிகள் நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதாக பல்வேறு குற்ற செயல்கள், லஞ்ச ஊழல்கள் குறித்து முதலமைச்சர் பேசிய போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆட்சேபம் தெரிவித்தனர். சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்களும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முதலமைச்சருக்கும் அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பேசுகையில் அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்யும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டதால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பு வழங்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த நேரத்தில் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று பேரவைத் தலைவரை சுற்றி தரையில் அமர்ந்து அவருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை வெளியேற்றும் சூழல் உருவான நிலையில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்கலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அவை விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டு குழப்பம் விளைவித்ததால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினார். முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் தங்கள் தரப்பிற்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதி திமுக உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்தனர். ஆனால் பேரவைத் தலைவர் தம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காததால் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பதிலுரை என்ற பெயரில் முதலமைச்சர் திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அக்குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலும் விளக்கமும் அளிக்க வாய்ப்பளிக்காததால் பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்ததாக கூறினார். தாவேக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் பதிலுரையில் திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்து தாம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆனால் முதலமைச்சர் திமுக மீது பொய்யான தேவையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியதாகவும், இதற்கு பதிலளிக்க பேரவைத் தலைவரிடம் பலமுறை கேட்டு வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் வெளிநடப்பு செய்ததாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வனப்பணி படையின் புத்துயிர் ஊட்டல் திட்டம் 100 கோடியை

0: 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்டு வலுப்படுத்தப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தொடர்பான மானிய கோரிக்கை மீது இன்று உரையாற்றிய அவர், வனத்தீ மேலாண்மை திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றார். இத்துறையில் சீர்மிகு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் புதிய பொருளாதார நுண்ணறிவு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். API தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசு உரிமை சான்றிதழ்கள் நிகழ்நேரத்தில் சரிபார்த்து போலி ஆவணப்பதிவுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்பில் உயிர் பன்மயத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர உயிர் பன்மய குறியீடு உருவாக்கப்படும் என்றார். ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல பசுமை வளாகங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்றார். 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்கள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. தேர் திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. 3800 போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜப்பர்.
0: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடைமடை வரை காவிரி நீர் செல்லும் வகையில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: September 1 மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 91.56 அடியாக உயர்ந்த நிலையில் பருவமழையை எதிர்நோக்கி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளதாலும் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராத காரணத்தினாலும் நீர் திறப்பை அதிகரிக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். விவசாயிகளின் வேண்டுகோளின்படி இன்று காலை நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணைகளில் மின் உற்பத்தி அளவு அதிகரித்துள்ளது. சேலத்தில் விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் சுவாமி பச்சை சார்த்தி அலங்கார வீதி உலா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 30 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி திருவிழா 11 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று நண்பகல் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்கள் சூடி பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:56 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களின் நினைவிற்கு இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை இடம்பெறும்.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளிகள்.

0: இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நேரம் 2:26:15. திரைக்காலத்தில் இனி தமிழ் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: நன்றே.
1: திரைக்காணம் கேட்டீர்கள். நேரம் 2:41. சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹிந்தி மொழி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷாஜா.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து மன்ஹூஸ் ஜூத்தே என்ற கதையை படிக்கவிருக்கிறோம். பிரியம், கதையை படி.
4: பாக்தாத் கே ஏக் ஆத்மி அலி அக்பர் ஆபு படே பிரசித்த தே.
3: பாக்தாத்தில் அலி அக்பர் ஆபு என்ற மனிதன் மிகவும் புகழ் பெற்றவன்.
4: லோகோ கா கெஹனா தா கி உன்ஹோனே ஜிந்தகி மே சிர்ஃப் ஏக் ஜோடி ஜூத்தே ஹி கரீதே தே ஜோ அபி தக் சல் ரஹே ஹே.
3: அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஜோடி காலணிகள் மட்டும்தான் வாங்கினான், அது இப்போது வரை பயன்பட்டு கொண்டிருக்கிறது என மக்கள் கூறினர். ஜூத்தே காலணிகள்.
4: ஜூத்தே ஃபட்னே பர் அலி ஆபு உன்ஹே மோச்சி கே பாஸ் லே ஜாதா ஔர் கஹதா இன்ஹே தீக் கர் தோ.
3: காலணிகள் கிழந்து விட்டால் அலி ஆபு அவைகளை காலணி தைப்பவரிடம் எடுத்து சென்று இவைகளை சரி செய்து கொடு என கூறுவான்.
4: மோச்சி ஜூதோ பர் பைபந்த் லகா தேதா.
3: காலணி தைப்பவர் காலணிகளில் ஒட்டு போட்டு விடுவார். பைபந்த் லகானா ஒட்டு போடுதல்.
4: குச் தினோ பாத் ஜூதே ஃபிர் ஃபட் ஜாதே ஔர் ஃபிர் சே உன்ஹே பைபந்த் லகானா படுதா.
3: சில தினங்களில் காலணிகள் கிழந்து விடும், பின் மறுபடியும் அவைகளுக்கு ஒட்டு போட வேண்டியிருக்கும்.
4: அப் தோ ஹாலத் யா தீ கி ஜூதே சிர்ஃப் பைபந்த் ஹி பைபந்த் ஹோ கயே தே.
3: இப்போது நிலைமை என்னவென்றால் காலணிகளில் ஒட்டு வேலை மட்டுமே இருந்தது.
4: பைபந்த் தோ கே ரங் பி அலக் அலக்.
3: ஒட்டுகளின் நிறமும் பல வகையாக இருந்தன.
4: ஏக் பார் வோ யூ ஹி கூம்தா ஹுவா பக்தாத் கே உஸ் பஜார் மே நிகல் ஆயா ஜோ

0: காஞ்ச் கி சீசே பிக்தி தி.
1: ஒருமுறை அவன் சுற்றி பார்த்து கொண்டே பாக்தாத்தில் கண்ணாடி பொருட்கள் விற்கும் சந்தைக்குள் வந்தான்.
0: வோ ஏக் துகான் கே சாம்னே சே குசர் ரஹா தா கி ஏகாஏக் பீச்சே சே கிசி நே உசே புகாரா.
1: அவன் ஒரு கடையின் முன்புறத்தை கடந்து செல்லும் போது திடீர் என்று பின்னால் இருந்து யாரோ அவனை அழைத்தார்கள்.
0: உஸ்னே பலட் கர் தேகா துகான்தார் ஹாத் சே இஷாரா கர் உசே கரீப் ஆனே கே லியே கெஹ ரஹா தா.
1: அவன் திரும்பி பார்த்தான். கடைக்காரர் கையால் சைகை காட்டி அவனை அருகில் வருமாறு அழைத்துக் கொண்டிருந்தார்.
0: கியா பாத் ஹே கேதா ஹுவா அலி ஆபு முஸ்குராதா ஹுவா பாஸ் ஆயா.
1: என்ன விஷயம் என வினவிக்கொண்டே அலி ஆபு புன்முறுவலுடன் அருகில் வந்தான்.
0: துகான்தார் நே கஹா
1: கடைக்காரர் கூறினார்.
0: அபி அபி யஹான் சே ஏக் ஆத்மி கயா ஹே ஜிஸ்கே பாஸ் இத்ர் ரக்னே கி பாஞ்ச் பஹுத் ஹி அச்சி ஷீஷியாம் தி.
1: இப்போதுதான் இங்கிருந்து ஒரு மனிதன் சென்றான். அவனிடம் வாசனை திரவியம் வைக்கும் 5 நல்ல கண்ணாடி குப்பிகள் இருந்தன. இத்ர வாசனை திரவியம்
0: தோ மே கியா கரூ அலி ஆபு நே பூச்சா.
1: அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என அலி ஆபு கேட்டான்.
0: துகான்தார் நே கஹா பாத் யஹ ஹே கி உன் சீஷியோ கோ அகர் தும் கரீத் லோ தோ ஏக் மஹினே பாத் மே தும் சே வஹி சீஷியா துக்னே தாம் பர் கரீத் சக்தா ஹூ.
1: கடைக்காரர் கூறினார். விஷயம் என்னவென்றால் அந்த கண்ணாடி குப்பிகளை நீ வாங்கி கொண்டால் ஒரு மாதம் கழித்து உன்னிடமிருந்து அதே கண்ணாடி குப்பிகளை நான் இருமடங்கு விலைக்கே வாங்கி கொள்ள முடியும்.
0: வோ கித்னே பைசே மாங்தா ஹே அலி ஆபுனே குஷ் ஹோதே ஹுவே பூச்சா.
1: அவன் எவ்வளவு பணம் கேட்கிறான் என அலி ஆபு மகிழ்ச்சியுடன் வினவினான்.
0: 60 தினார் துகான்தார் கா உத்தர் தா.
1: 60 தினார் இது கடைக்காரரின் பதிலாகும்.
0: சயோக் சே இஸ் சமய துகான் மே 60 தினார் நஹி ஹே.
1: தற்செயலாக இப்போது கடையில் 60 தினார்கள் இல்லை.
0: அலி ஆபு நே சோச்சா கி அப்னே பைசே கோ துக்னா கர்னே கா ஏக் பஹுத் படியா மௌகா ஹே.
1: தன் பணத்தை இருமடங்காக்க ஒரு சிறந்த வாய்ப்பு இது என அலி ஆபு நினைத்தான்.
0: உஸ்னே ஷீஷியோ வாலே உஸ் ஆத்மி கா பதா பூச் லியா.
1: அவன் கண்ணாடி குப்பி விற்கும் அந்த மனிதனின் விலாசத்தை கேட்டறிந்தான்.
0: ஆர் உசி வக்த் ஜாகர் இத்ர கி ஷீஷியா கரீத் லி.
1: பின் உடனடியாக சென்று வாசனை திரவிய குப்பிகளை வாங்கி கொண்டான்.
0: இஸ்கே பாத் வோ பக்தாத் கே உஸ் பஜார் மே கூம்னே நிகல் படா ஜஹான் இத்ர பிகா கர்த்தா தா.
1: அதன் பின் அவன் பாக்தாத்தில் வாசனை திரவியங்கள் விற்கும் சந்தையை சுற்ற கிளம்பினான்.
0: ஏக் துகான் கே சாம்னே சே குசர்தே சமய அலி ஆபு நே பீச்சே சே அப்னா நாம் சுனா.
1: அலி ஆபு ஒரு கடையின் முன்பாக செல்லும் போது பின்னால் இருந்து தன் பெயரை யாரோ கூப்பிடுவதை கேட்டான்.
0: பலட் கர் தேகா துகான்தார் புலா ரஹா தா.
1: திரும்பி பார்த்தபோது கடைக்காரர் கூப்பிட்டு கொண்டிருந்தார்.
0: அலி ஆபு பாஸ் ஆயா போலா கியா பாத் ஹே பாய்.
1: அலி ஆபு அருகில் சென்று கேட்டான். என்ன விஷயம் சகோதரரே?
0: தும் இத்ர கரீத்னா பசந்த் கரோகே?
1: உனக்கு வாசனை திரவியம் வாங்க பிடிக்குமா?
0: மேரி தில்சஸ்பி நஹி ஹே கஹகர் அலி ஆபு சல் தியா ஹோதா.
1: எனக்கு விருப்பம் இல்லை என கூறி அலி ஆபு செல்லவிருந்தான்.
0: லேக்கின் துகான்தார் நே ரோக்தே ஹுவே சாரி பாத் பதாயி.
1: ஆனால் கடைக்காரர் தடுத்து கொண்டே எல்லா விஷயமும் கூறினார்.
0: இசி தூர் கே காவ் சே ஏக் ஆத்மி யஹான் ஆயா ஹே.
1: சிறிது தூரத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து ஒரு மனிதன் இங்கு வந்தான்.
0: உஸ்கே பாஸ் இத்னா படியா இத்ர ஹே கி அப்னி ஜிந்தகி மே மேனே தோ வைசா கபி நஹி தேகா.
1: அவனிடம் மிகச்சிறந்த வாசனை திரவியம் இருந்தது. என் வாழ்நாளில் நான் அது போல எப்போதுமே பார்த்ததில்லை.
0: இத்தஃபாக் சே இஸ் வக்த் மேரி ஜேப் காலி ஹே.
1: தற்செயலாக இச்சமயம் பார்த்து என் பாக்கெட் காலியாக உள்ளது.
0: அகர் தும் 100 தினார் கர்ச் கர் சகோ தோ லே லோ.
1: உன்னால் 100 தினார்கள் செலவு செய்ய முடியும் என்றால் வாங்கிக்கொள்.
0: ஏக் மஹினே பாத் வஹி இத்ர தும் சே துக்னே தாம் மே கரீத் லூங்கா.
1: ஒரு மாதத்திற்கு பின் அதே வாசனை திரவியத்தை நான் இருமடங்கு விலையில் உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்வேன்.
0: அலி ஆபு நே மன் ஹி மன் சோச்சா கி ஆஜ் கா தின் தோ பஹுத் ஹி அச்சா ஹே.
1: இன்றைய நாள் மிக நல்ல நாளாகும் என அலி ஆபு மனதிற்குள்ளே எண்ணினான்.
0: கர் லோட் கர் உஸ்னே 100 தினார் ஜேப் மே ரக்கி ஆர் உசி வக்த் உஸ் ஆத்மி கே யஹான் ஜாகர் இத்ர கரீத் லியா.
1: வீட்டிற்கு போய் அவன் 100 தினார்களை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். பின் உடனடியாக அந்த மனிதனிடம் சென்று வாசனை திரவியத்தை வாங்கிக் கொண்டான்.
0: இத்தனா கீமதி இத்ர ஜேப் மே ரக் கர் இதர் உதர் பேவஜா கூம்னா உசே அச்சா நஹி லகா.
1: இவ்வளவு விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு இங்கும் அங்கும் காரணமின்றி சுற்றுவது அவனுக்கு சரியாக படவில்லை. வீட்டிற்கு திரும்பி வந்து அதே 5 அழகான கண்ணாடி குப்பிகளில் வாசனை திரவியத்தை நிரப்பினான்.
0: ஆர் ஏக் கிடக்கி கே நீச்சே ரகி மேஜ் பர் சஜாதே ஹுவே சோச்சா ஏக் மஹினா பீத்தே கியா தேர் லக்தி ஹே.
1: பின் ஒரு ஜன்னலின் கீழே உள்ள மேஜையில் அலங்காரமாக வைத்துக் கொண்டே நினைத்தான். ஒரு மாதம் கழிவதற்கு எவ்வளவு தாமதமாக போகிறது.
0: குச் தேர் பாத் உஸ்னே சோச்சா கி ஆஜ் கே குஷி கே ஏவஜ் மே இசி வக்த் ஜாகர் ஹம்மாம் மே நஹானா சாஹியே.
1: சிறிது நேரம் கழித்து அவன் இவ்வாறு எண்ணினான். இன்றைய மகிழ்ச்சியான தருணத்தில் இப்போதே குளியல் அறைக்கு சென்று குளிக்க வேண்டும். ஹம்மாம் குளியல் அறை.
0: அலி ஆபு வஹா பஹுன்சா ஹி தா கி ஏக் தோஸ்த் ஜிஸ்கா நாம் உமர் பேன் ஆதி தா சாம்னே ஹி மில் கயா.
1: அலி ஆபு

0: அங்கு போய் சேர்ந்ததும் உமர் பேன் ஆதி என்ற நண்பனை எதிரிலேயே சந்தித்தான்.
1: தோனோ மே சலாம் துவா ஹுயி,
0: இருவரும் பணங்கிக் கொண்டார்கள்.
1: உமர் பேனே உஸ்கே ஜூத்தோ கி ஓர் தேக்கர் கஹா, துமே ஷரம் நஹீ ஆதி?
0: உமர் பேன் ஆதி அவன் காலணிகளை பார்த்து கொண்டே கேட்டான், உனக்கு வெட்கமா இல்லையா?
1: சாரே ஷஹர் மே தும்ஹாரே பைபந்தோ வாலே ஜூத்தோ கா சபி மஜாக் உடாதே ஹேன்,
0: நகர் முழுவதும் உன்னுடைய ஒட்டு போட்ட காலணிகளை பற்றித்தான் எல்லோரும் கேலி செய்கிறார்கள்.
1: ஜிஸ்னே ஜிந்தகி மே தும்ஹே கபி நா தேக்கா ஹோ வைசா आदमी भी तुम्हारे जूतों पर सिर्फ एक नजर डालकर पहचान सकता है कि किसके जूते हैं.
0: உன்னை தன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத மனிதன் கூட உன் காலணிகளை ஒருமுறை பார்த்தே இது உன்னுடையதுதான் என்று தெரிந்து கொள்வான்.
1: தோனோ தோஸ்த் நஹானே கே லியே அலக் அலக் கம்ரோ மே தாகில் ஹுவே,
0: இரு நண்பர்களும் குளிப்பதற்காக வெவ்வேறு அறைகளில் பிரவேசித்தனர்.
1: உமர் பின் நஹாகர் பஹலே நிக்லா ஓர் சலா கயா,
0: உமர் பேன் குளித்து விட்டு முதலில் வந்தான், பின் சென்று விட்டான்.
1: சபி லோக் அப்னே ஜூதே சுங்கி பஹர் ஹி உதார் ரஹே தே,
0: அனைவரும் தங்களுடைய காலணிகளை வெளியில் தான் விட்டிருந்தார்கள்.
1: இஸ்லியே ஆபு கே ஜூதே சரக்தே சரக்தே ஏக் திபாயி கே நீச்சே காஃபி தூர் ஹட் கய,
0: இதனால் ஆபுவின் காலணிகள் நகர்ந்து நகர்ந்து ஒரு முக்காலியின் அடியில் வெகு தூரம் சென்று விட்டிருந்தன.
1: ஜப் அலி ஆபு நஹா தோகர் வாபஸ் ஆயா தோ ஜூதோ கோ உஸ்னே ஜஹா ரக்கா தா வஹா அப் கிசி ஓர் கே ஜூதே படே தே,
0: அலி ஆபு குளித்து விட்டு வந்தபோது அவன் காலணிகளை எங்கு வைத்தானோ அங்கு வேறொருவரின் காலணிகள் இருந்தன.
1: அலி ஆபு நே சோச்சா லக்தா ஹே உமர் நே யே நயே ஜூதே மேரே ஹி லியே லாகர் சுப்சாப் யஹா ரக் தியே ஹே ஓர் மேரே புரானே ஜூதே கஹீ ஃபேக் தியே ஹே,
0: ஒருவேளை உமர் இந்த புதிய காலணிகளை எனக்காக கொண்டு வந்து சந்தடி இல்லாமல் இங்கு வைத்திருப்பான், பின் என் பழைய காலணிகளை எங்கோ எறிந்திருப்பான் என அலி ஆபு எண்ணினான்.
1: அலி ஆபு நே வ நயே ஜூதே பஹனே ஓர் சல்தா பனா,
0: அலி ஆபு அந்த புதிய காலணிகளை அணிந்து கொண்டு நடக்கலானான்.
1: சையோ கே பாத் ஹி கி வ ஜூதே பக்தாத் கே காஜி
0: எதேச்சியாக அந்த காலணிகள் பாக்தாத்தின் காஜியினுடையதாக இருந்தது.
1: அலி ஆபு கே விதா ஹோனே கே குச் ஹி தேர் பாத் காஜி நஹா கர் பஹர் ஆயா ஓர் ஜூதே டூண்டனே லகா,
0: அலி ஆபு சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து காஜி குளித்து விட்டு வெளியில் வந்தார், காலணிகளை தேடலானார்.
1: லோகோ கி பீடு கட்டா ஹோ கை,
0: மக்கள் கூட்டம் கூடியது, பீடு கூட்டம்.
1: கிசி நே இஷாரா கர்கே பதாயா கி அலி ஆபு கே பிரசித்த ஜூதே படே ஹே,
0: யாரோ ஒருவர் அலி ஆபுவின் புகழ்பெற்ற காலணிகள் கிடக்கின்றன என சைகையில் கூறினார்.
1: இஸ்கா மத்லப் யஹி தா கி காஜி கே ஜூதே அலி ஆபு பஹன்கர் சலா கயா ஹே ஓர் அப்னே யஹி சோட் கயா ஹே,
0: இதன் பொருள் என்னவென்றால் காஜியின் காலணிகளை அலி ஆபு அணிந்து சென்று விட்டான், பின் தன்னுடையதை இங்கு விட்டு சென்றிருக்கிறான்.
1: உஸ்னே உசி வக்த் அப்னா ஆத்மி பேஜ்கர் அலி ஆபு கோ அதாலத் மே ஹாஜிர் ஹோனே கே லியே ஹுக்ம் தியா,
0: அவர் உடனே தன் ஆட்களை அனுப்பி அலி ஆபுவை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார்.
1: அலி ஆபு பக்கட்கர் லாயா கயா,
0: அலி ஆபு பிடித்து கொண்டு வரப்பட்டான்.
1: காஜி நே கரஜ்தே ஹுவே கஹா தும்னே மேரே நயே ஜூதே சுரா லியே,
0: காஜி உரிமை கொண்டே கூறினார், நீ என்னுடைய புதிய காலணிகளை திருடி விட்டாய்.
1: அலி ஆபு நே வாக்கை ஜோ ஹுவா தா உசே காஜி கே சாம்னே ரக்னே கி கோய் கோஷிஷ் நஹி கி,
0: உண்மையில் என்ன நடந்தது என்பதை காஜியின் முன் வெளிப்படுத்த அலி ஆபு எந்த முயற்சியும் செய்யவில்லை.
1: கியூகி வோ ஜான்தா தா கி உஸ்கே பாத் பர் காஜி யா துனியா கா கோய் பி ஆத்மி விஸ்வாஸ் நஹி கரேகா,
0: ஏனெனில் அவனது வார்த்தைகளை காஜியோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனோ நம்ப மாட்டான் என்பது அவனுக்கு தெரியும்.
1: வோ சிர் ஜுகாகர் கடா ரஹா,
0: அவன் தலை குனிந்தவாறே நின்றான்.
1: காஜி நே சஜா சுனாதே ஹுவே கஹா சோரி கே இன்ஜாம் மே அலி ஆபு கோ சோ தினார் ஜுர்மானா தேனா ஹோகா,
0: திருட்டு குற்றத்திற்காக அலி ஆபு 100 dinars அபராதமாக கொடுக்க வேண்டும் என காஜி தண்டனையை அறிவித்தார்.
1: அலி ஆபு நே சுப்சாப் உத்தனே பைசே காஜி கே மேஜ் பர் ரக் தியே,
0: அலி ஆபு அமைதியாக அந்த பணத்தை காஜியின் மேஜை மீது வைத்து விட்டான்.
1: இஸ்கே சாத் ஹி உஸ்னே அப்னே புரானே ஜூதே பி காஜி சே வாபஸ் லே லியே,
0: இதோடு கூட அவன் காஜியிடமிருந்து தன் பழைய காலணிகளை திரும்ப பெற்றான்.
1: காஜி கே ஜூதே உசே லோட்டானே படே,
0: காஜியின் காலணிகளை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதாயிற்று.
1: வாபஸ் சல்தே சமய அலி ஆபு நே சோச்சா இன்ஹே தோ ஆஜ் ஹி மேன் நதி மே ஃபேக் ஆகுங்கா,
0: திரும்பும் போது நினைத்தான், இவைகளை நான் இன்றே நதியில் எரிந்து விட்டு வருவேன்.
1: சச்முச் அலி ஆபு நே உசி வக்த் ஜாகர் அப்னே பிரசித்த ஜூதே நதி மே ஃபேக் தியே ஓர் நங்கே பாவ் கர் லோட்டாயா,
0: நிஜமாகவே அலி ஆபு உடனேயே தன் புகழ்பெற்ற காலணிகளை நதியில் எரிந்து வெறும் காலுடன் திரும்பி வந்தான்.
1: நதி கா பானி ஜூதோ கோ பஹா லே சலா,
0: நதியின் வெள்ளம் காலணிகளை அடித்து சென்றது.
1: குச் தூரி பர் ஏக் மச்சேரா அப்னா ஜால் டால்கர் பேட்டா தா,
0: சிறிது தூரத்திலேயே ஒரு மீனவன் தன் வலையை விரித்து அமர்ந்திருந்தான். மச்சேரா மீனவன்
1: மச்சலியோ கே சாத் ஜூதே பி உஸ்மே ஃபஸ் கயே,
0: மீன்களுடன் கூட

0: காலனிகளும் அதில் அகப்பட்டு கொண்டன. ஃபஸ்னா அகப்படுதல்.
1: ஜால் கீச்சனே பர் ஜப் ஜூதே நஜர் ஆயே தோ பைபந்தோ கே காரண் மச்சேரா துரந்த் பஹச்சான் கயா கி யே தோ அலி ஆபூ கே ஹே.
0: வலையை இழுக்கும் போது காலணிகள் கண்களில் பட்டன. ஒட்டு போட்டதின் காரணமாக அது அலி ஆபுவினுடையது என உடனேயே மீனவன் தெரிந்து கொண்டான். கீஞ்ச்னா இழுத்தல்.
1: உஸ்னே சோச்சா கி அகர் மேன் இன்ஹே அலி ஆபூ கோ லொட்டா தூ தோ வ முஜே இனாம் மே குச் ந குச் அவஷ்ய தேகா.
0: இவைகளை அலி ஆபுவுக்கு திருப்பி கொடுத்தால் அவன் எனக்கு வெகுமதியாக கட்டாயம் ஏதாவது கொடுப்பான் என மீனவன் நினைத்தான்.
1: குஷ் ஹோதா ஹுவா மச்சேரா தோனோ ஜூதே கந்தே பர் லட்கா கர் ஜப் அலி ஆபூ கே கர் பர் பஹஞ்சா.
0: மீனவன் மகிழ்ச்சியுடன் இரு காலணிகளையும் தோள்களை தொங்க விட்டு கொண்டு அலி ஆபுவின் வீட்டை அடைந்தான்.
1: தோ பதா சலா கி வ தர்வாசே மே தாலா லகா கர் கூம்னே கே லியே கஹீன் கயா ஹுவா ஹே.
0: அலி ஹாபு கதவை பூட்டிவிட்டு எங்கோ உலாவ சென்றிருக்கிறான் என தெரிய வந்தது.
1: மச்சேரே நே அப்னே ஆப் சே கஹா கி ஜூதோ கோ வாபஸ் அப்னே கர் கான் லே ஜாயே.
0: காலணிகளை திரும்பவும் தன் வீட்டுக்கு யார் கொண்டு செல்வது என மீனவன் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான்.
1: இன்ஹே மே குலி கிட்கி மே சே பீதர் டால் தூ.
0: இவைகளை திறந்த ஜன்னலின் வழியாக உள்ளே போடுவது நல்லது.
1: ஔர் அலி ஆபு சே ஜப் பி முலாகாத் ஹோ தோ பதாவு கி வ காம் மேனே ஹி கியா தா.
0: அலி ஆபுவை எப்போதாவது சந்தித்தால் இந்த
1: வழியாக
0: மீனவன் காலணிகளை வீட்டினுள் எரிந்தானோ அந்த ஜன்னலுக்கு அருகில் உள்ள மேஜையில் தான் அலி ஆபு விலை உயர்ந்த வாசனை திரவியம் உள்ள 5 கண்ணாடி குப்பிகளை அலங்கரித்து வைத்திருந்தான்.
1: ஜூதே உன்னி சிஷியோ பர் ஜாகிர்.
0: காலணிகள் அதே கண்ணாடி குப்பிகள் போய் விழுந்தன. கிர்னா விழுதல்.
1: சிஷியா ஃபர்ஷ் பர் கிர் கர் உசி வக்த் டூட் கயி.
0: கண்ணாடி குப்பிகள் தரை மீது விழுந்து உடனேயே உடைந்தன. டூட்னா உடைதல்.
1: சாரா இத்ர ஃபர்ஷ் பர் ஃபெல் கயா.
0: வாசனை திரவியம் முழுவதும் தரையில் பரவியது. ஃபர்ஷ் தரை. சரி பிரியம், இக்கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காண்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி மொழி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது. மழை பெய்த இடங்களும் பதிவான அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றம் சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், நீலகிரி மாவட்டம் கேட்டி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலஜா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் செய்யூர், சென்னை வளசரவாக்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சைதாப்பேட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் திரிசுழி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கும்மிடிப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, வெம்பாக்கம், ஜமுனாமரத்தூர், வாலஜா ஆமூர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம், கீழ்ப்படி, சங்கராபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், கலெக்டர் அலுவலகம், மணலி, தண்டையார்பேட்டை, காசிமேடு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, சேலம் மாவட்டம் மேலூர், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களும், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை

பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையாக வேலூர் மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் காரைக்காலில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகம் பதிவாகியிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், தமிழகத்தில் ஒரு இரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக காணப்பட்டது. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி சென்னை நேர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 KHz அலைவரிசையின் இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேர்களை. வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்போம்.

0: அச்செயல்.
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948 அதிகாரம் மருந்து.
0: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்.
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஹரிகரன் மதுஸ்ரீ குரல்களில் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: பல விவசாயிகள் அங்கக வேளாண்மையை கையில் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமில.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: பல விவசாயிகள் அங்கக வேளாண்மையை கையில் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மிக அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். மிக எளிமையாக தயாரிக்கக்கூடியது, காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது.
0: அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்வது பிரசன்னா ஹரிஹரன் மகதி குரல்கள் திரைப்படம் பீமா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அலைப்பாயுதே திரைப்படத்தில் இருந்த SP சரண், நவீன் குரல்கள்.

குஷி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சங்கம் பாடியுள்ள பாடலை கேட்டோம். இத்துடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. ஆகாஷ்வாணி, நேரம் 6 மணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 இசைப்பேருரை. விநாயகர் நான்மணி மாலை வழங்குபவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். நாட்டுப்புறக் கலைகள் எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்கசங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகை பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானத்தை தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு சர்வதேச எழுத்தறிவு தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்புலத்தில் குப்பை கழிவு மேலாண்மை, எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. கராவலம்ப ஸ்தோத்திரம் முதல் பகுதி உரை வழங்குகிறார் சமஸ்கிருதத்துறை தலைவரும் உதவி பேராசிரியருமான முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். 8:05 9:15 திரைகானம். நாளை 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 6:04. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.4°C, இயல்புக்கு 1.8°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 24.8°C, இயல்புக்கு 1.1°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C.

0: நாய் தன் எஜமானனை தாக்கியவன் பேரில் பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமாயிருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலை மீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத நிலையில் இருந்தது. அந்த சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டுக்கொடியை அதன் கழுத்தில் எரிந்து வைஷ்ணவன் நாயை ஒரு மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவிழந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற்பக்கத்தை தவிர மற்ற மூன்று பக்கங்களிலும் நெடுந்தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்து விட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும் போதே ஆழ்வார்க்கடியான்,
1: நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தப்புன்னு இப்பத்தான் தெரிஞ்சது.
0: அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்லுகிறீரோ, அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன்.
1: அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. வைஷ்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்தாசை சேரியான்னு தேவராளன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தொலைகிறது என்ன, வீணா ஏன் அபாயத்துக்கு உள்ளாகணும்
0: என்றான் வைஷ்ணவன். எல்லாம் சகவாச தோஷம்தான், வேற என்ன என்றான் வந்தியத்தேவன்.
1: யாரோட சகவாசத்தை சொல்ற? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவு இல்லையே.
0: உம்மை சொல்லவில்லை ஐயா, பொன்னியின் செல்வரை சொல்லுகிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை.
1: உயிர் தப்பத்திக்க கூடவா? அவ்வளவு சத்திய சிந்தன் ஐத்திய நீ.
0: அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கத்தில் மறைந்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நான் உன்னை பிடித்து கொடுக்கிறேன் என்று தேவராளிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரோ?
1: அப்பனே, உன் அறிவு கூர்மை அபோரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன்.
0: பாத்தீரா, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாய் போயிற்று. அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதாயிருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேகித துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உம்மை காணாமல் திண்டாடி இருப்பேனே என்றான் வந்தியத்தேவன்.
1: சுரங்க வழியில் என்னை திரும்பி வந்திருந்தா உயிரோடு வந்திருக்கிறது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலியாகையால் நிச்சயம் வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சிலர் சுவரேறி குதித்து வரக்கூடும் அப்படின்னு நினைச்சேன்.
0: அவ்வாறு எண்ணிக்கொண்டாய் இவ்விடத்துக்கு வந்தேன்.

0: அது மட்டுமல்ல, பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியிலே காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோயிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா, அதற்காக ஏதோ சமிக்ஞை சொல்லிவிட்டு புகுந்தார்கள் போல இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லாரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். சுரங்கப்பாதையை வெளியிலிருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிபீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேருடன் வந்து கொண்டிருந்தான். என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டத்தார் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையினால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தேவராளனும் தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. கோட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து நான் இனி ராஜபாட்டிக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சது. அதில் ஒரு சிறிய விளக்கு மினுக்கு மினுக்குன்னு பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த குடிசையில் ராஜபாட்டிக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்திலிருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேளையாக போயிற்று. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராளன் பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்து கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குறைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமாயிற்று. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழிகளிடையே புகுந்து ஓடினேன். நாய் அடிக்கடி குறைத்து கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயையும் ஏக காலத்தில் சமாளிப்பது சுலபமல்ல. அந்த சமயத்தில் இப்பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலின் ஏறி உள்ளே குதித்து விட்டால் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அந்த சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் இரண்டு பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குறைக்கும் சத்தம் கேட்கவே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறி இருந்த மரத்தை அணுகித்தான் வந்தார்கள். அதற்குள் நீ மதில் சுவரிலிருந்து இறங்கியது தேவராளனின் கண்ணில் பட்டது போலும். நாயையும் அழைத்து கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே.
1: வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
0: இது என்னப்பா கேள்வி? திடீர்னு விதியின் பேர்ல உன்னோட எண்ணம் போனது ஏன்?
1: ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு என்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்லுகிறார்களே, அதை நீர் நம்புகிறீரா இல்லையா?
0: இல்ல இல்லப்பா, எனக்கு விதியில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. விதியை முழுவதும் நம்புவதாயிருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா?
2: ஆழ்வார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால்
1: ஆழ்வார்கள் எதையாவது சொல்லி இருக்கட்டும். எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. விதியின்படியேதான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். இல்லாமற் போனால் இன்றைக்கு நான் தப்பித்து கொண்டு வந்திருக்க முடியாது.
0: அப்பனே, விதியினால நீ தப்பிச்சு வரல, மதியோட உதவியினால தப்பிச்சு வந்திருக்க.
1: இல்லவே இல்லை. என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு போய் சேர்த்தது. விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது.
3: அங்கு ஒரே அல்லூல கொல்லூலமாயிருந்தது.
1: பழுவேட்டரையரின் யானை குதிரை பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து,
0: வா போகலாம், யாராவது நம்ம பார்த்துட போறாங்க
1: என்றான். இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய

0: பழுவேட்டரையர் யானை மீது வந்து இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா?
1: அது மட்டும்தானே?
0: பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீதில் வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன்.
1: தம்பி, விதி எப்பவும் உனக்கு அனுகூலமா இருக்கும்னு நினைக்காத. ஒரு மாய மோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடும்.
0: அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல வைஷ்ணவரே, அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஒருத்தர் தட்டியில நுழைஞ்சா இன்னொருத்தர் கோலத்துல நுழைஞ்சு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போடுற போட்டி எந்த நெருக்கடியான நிலையிலையும் நம்ம சிந்திக்க வைக்கிறது. நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தவறுன்னு இப்போ தெரிஞ்சுது. இப்படி சொல்லி வம்புக்கு இழுக்கிறான் திருமலையப்பன். தனது புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்ச மர்மங்களை வல்லவரையன் சொல்ல மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வைஷ்ணவனை கண்டுபிடிக்க ஒத்தாசை பண்றியான்னு தேவராடன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாமே என்று கேட்டு அவனை ஆழம் பார்க்குறான். வல்லவரையன் விடுவானா? சுற்றி வளைச்சு அதுக்கு விளக்கம் தர மாதிரி பேசி, நீர் எங்கேயோ பக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்கீர்ன்னு எனக்கு தெரியும், அப்படி நான் சொல்லியிருந்தா உண்மைன்னு நம்பி உதவி செய்யாமல் போயிடுவீங்களே ஒரு போடு போட்டான். உடனே அவனுடைய அறிவு கூர்மையை பாராட்டி, அப்பனே, உண்மையில் தேவராளன் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தேன்னு மறுவெட்டு வெட்டுறான் திருமலையப்பன். வந்தியத்தேவன் விடலை. ஆழ்வார்க்கடியான் இங்கே வந்து சேர்ந்ததை பற்றி கேட்டு திசை திருப்புறான். ஆமாம், வேட்ட மண்டபத்தில் நடந்தது எதை பற்றியும் இப்போ வரைக்கும் மூச்சு விடலையே. தன்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டி வருமேன்னு விதியை பற்றி பேசி கவனத்தை திருப்பிட்டான். நல்லது. சுருக்கு அல்லது முடிச்சு பற்றி, வழுக்கு முடிச்சு, தேவைக்கேற்ப இருக்கலாம் தளர்த்தலாம், இந்த முடிச்சு எளிதில் கழன்றுடும். கண்ணி முடிச்சு, கம்பத்தில் அல்லது மரத்தில் நிலையாக கட்டலாம். எட்டு வடிவ முடிச்சு, முனைகளில் பாதுகாப்பாக போடப்படுற முடிச்சு, இதனால் கயிறு நழுவி போகாமல் தவிர்க்க முடியும். திருமலையப்பன் காட்டுக்கொடியில் சுருக்கு போட்டு வச்சிருந்து லாகவமாக அந்த நாய் மேலே எரிஞ்சு அதை மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினதாக கேட்கும்போது வியப்பில் ஆழ்ந்துடுறோம். மேல் துணியை விரித்து அதன் தலை மேலே போட்டு செயலிழக்க பண்ணி அசையாம சுருக்கு போட்டு கட்ட பலம், விரைவு, அனைத்துக்கும் மேலா சமயோசித புத்தி வேணும். அசத்திட்டான். நாய்களை பத்தி, குறிப்பா வேட்டை நாய்களை பத்தி நிறைய விவரங்கள் கிடைக்கின்றன. நன்றி உணர்வு, வளர்க்கிறவங்களின் மேல அக்கறை, முகபாவங்களை புரிஞ்சுக்கிற அறிவு, இதெல்லாம் பொது பண்புகள். வேட்டை நாய்களுக்கோ கூரிய பார்வை, மோப்ப சக்தி, தொலைதூரம் விரைவாக ஓடக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கூடுதலாக அமைஞ்சிருக்கும். சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய வேட்டை நாய் இனங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்தில் தொடங்கின கப்பல் வேட்டை இப்போ மனித வேட்டை வரை வந்திருக்குது. இதன் தொடர்ச்சி எப்படி பார்க்கலாம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் குரலில் பாடல் கேட்போம்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office.

0: today or log on to indiapost.gov.in.
1: சீக்கிரம் டிஃபனை பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா,
3: ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2,616 கிராமங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றியமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலக

அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், எண்ணெய், சர்க்கரை, அரிசி ஆகியவற்றின் விலை 20 முதல் 35% வரை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பதுக்கலை தடுக்கவும் அத்தியாவசியப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின்

0: குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்வதற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையத்தில் பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 30 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்களிடம் செல்போன் வாங்கி பாதுகாக்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயுள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மர் லல்தா ஜுவாலா தங்கப்பதக்கத்தையும், தங்கரா ஞான தத்து தலசிலா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் சிம்ரன் சிங் கவிப்ரியா செல்வம் இணை தங்கப்பதக்கத்தையும், ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா இணை வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாய் பிரதீக் ரூபன் குமார் ரத்னசபாபதி இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி கோம்ஸை வென்றார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் கட்டக்கம் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கெய்ரோவில் நவம்பர் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: எங்க இருக்க
4: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.

0: புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
1: KYC உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடல் நந்தா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சுபா பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல் உன்னிமெனன் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டீர்கள். நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பிதாமகன் திரைப்படத்திற்காக.

0: மனமினிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம்.

கருத்துக்கு முதலமைச்சரின் ஆவேசமான பதிலுரை, திமுக வெளிநடப்பு, அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திரு ராஜீவ் ஆகியோரின் மானிய கோரிக்கைகள் மீதான அறிவிப்புகள் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். கடந்த வியாழனன்று பேரவையில் நடைபெற்ற காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திமுக மீது குற்றம் சாட்டி ஆவேசமாக பதிலளித்தார். திமுக குறித்து முதலமைச்சர் பேசியதும் ஒட்டுமொத்தமாக அனைத்து திமுக உறுப்பினர்களும் எழுந்து முதலமைச்சரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நின்று கொண்டே குரல் எழுப்பினர். இதனால் வழக்கமாக தாழ்ந்த குரலில் பேசும் முதலமைச்சர் தமது குரலை உயர்த்தி பேசினார். லஞ்ச ஊழல் அற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் தங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து லஞ்சம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாம் உறுதியுடன் இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்துவோம் என்றும் உறுதிபட முதலமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும், அதுவும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழகத்தில் அதிகாரப் போட்டி, போதை கலாச்சாரம், குடும்ப சண்டை உள்ளிட்ட செயல்களால் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுக்க முந்தைய ஆட்சி தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யார் மீதும் தாம் பழிபோட விரும்பவில்லை என்று கூறிய அவர், திமுக ஆட்சிக் காலங்களில் நடைபெற்ற குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல்கள் குறித்து அரசியல்வாதிகள் மறந்துவிட்ட சர்க்காரியா கமிஷன் விசாரணை அறிக்கையை ஆதாரமாக குறிப்பிட்டு திமுக மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். மேலும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை ஆதாரமாக குறிப்பிட்டு நகராட்சி நிர்வாகத்துறையில் கமிஷன் பெறப்பட்டதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டிருப்பதாகவும், போதை என்னும் மரத்தின் கிளைகள்தான் தற்போது வெட்டப்பட்டு வருவதாகவும், மரத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இதன் அடிப்படையில் 3000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களிடமிருந்து சுமார் 4800 கிலோ போதைப் பொருளும், 120,000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், காவல் நிலையங்களில் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும், இதன் மீது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வழிகாட்டுதல் பின்பற்றப்படும் என்றும் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு பொறுப்பேற்ற பின் அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை பாராட்டிய அவர், நவீன வாகனங்கள் மற்றும் தேவைப்படும் உபகரணங்கள் 350 கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையின் நடவடிக்கையால் 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களை காக்கும் பணியில் விழிப்புடன் ஈடுபட்டு வரும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையின் காவலர்கள் மற்றும் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், விரைவில் தேவையான அளவிற்கு புதிதாக காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளும் கட்சி என்றும் பாராமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை கூறுவதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்தபோது எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். பேசுவதற்கு அனுமதிக்க பேரவைத் தலைவர் மறுத்ததைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது முதலமைச்சர் பேசும்போது அவரது பேச்சுக்கு இடையூறு செய்யாமல் நீங்கள் அமைதி காத்திருந்தால் நான் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதித்திருப்பேன், ஆனால் நீங்கள் முதலமைச்சரை பேசவிடாமல் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்தீர்கள், உங்கள் நடவடிக்கையை தொலைக்காட்சி மூலம் நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார் பேரவைத் தலைவர். திமுக உறுப்பினர்கள் அவர்களாக வெளியேற வேண்டும் அல்லது காவலர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் பேரவைத் தலைவர் எச்சரித்தார். அதற்கும் திமுக உறுப்பினர்கள் செவிமடுக்கவில்லை. வெளியேற்றமா வெளிநடப்பா என்ற குழப்பம் சில நிமிடங்கள் நீடித்தது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்கலாம் என்று முதலமைச்சர் கூறியதை ஏற்று திமுக உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு திரும்பினர். திடீரென்று திமுக உறுப்பினர்கள் சிலர் பேரவைத் தலைவரை நோக்கி ஏதோ கூற, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்க முடியாது என்று

0: திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பவில்லை. இதையடுத்து மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா எழுந்து ஒலிபெருக்கி இல்லாமல் முதலமைச்சர் பேசிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிப்பது மரபு, அதை காப்பாற்றவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்வதாக கூறினார். அவரை தொடர்ந்து தமிமுன் அன்சாரியும் வெளியேறினார். தொடர்ந்து வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து 12 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு வன பணிப்படை வரும் 5 ஆண்டு காலத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டு பலப்படுத்தப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 இயற்கை பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும், பனை மரங்களின் மரபணு பாதுகாப்பு மற்றும் மரபியல் மேம்பாட்டுத் திட்டம் 50 லட்சம் ரூபாய் செலவில் 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். பிச்சாவரத்தில் படகு சவாரி செய்வதற்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 சூரிய மின்சக்தியில் இயங்கும் படகுகள் வாங்கப்படும் என்றார். வனத்துறையில் பணிபுரியும் சுமார் 6260 சீருடை பணியாளர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்படும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 19 அறிவிப்புகளை வெளியிட்டார். முந்தைய சட்டங்களின் கீழ் உள்ள வணிகர்களை நிர்வகிப்பதற்கு ஒவ்வொரு வணிக வரி கோட்டத்திலும் ஒரு தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றும், மாநிலத்தில் முதலாவது விற்பனையில் மதிப்பு கூட்டு வரி செலுத்திய பின்னர் பெட்ரோல் மற்றும் டீசல் மறுவிற்பனை செய்யும் சில்லறை விற்பனை நிலையங்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்றிருந்தால் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் அறிவு மற்றும் திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தவும் துறையின் பயிற்சி கொள்கை மறுசீரமைக்கப்படும் என்றார். ஒரு வருவாய் கிராமத்தை முழுமையாக ஒரே சார் பதிவக எல்லைக்குள் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். பணிச்சுமை மிக்க 25 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என்றும், இதனால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அன்றே வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். API தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசுரிமை சான்றிதழ்கள் உடனடியாக சரிபார்க்கப்பட்டு போலி ஆவணப் பதிவுகள் தடுக்கப்படும் என்றார். மாவட்ட பதிவாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கு மாறிவரும் சட்ட நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 4 வகையான குடும்ப ஏற்பாடு ஆவணங்கள் காகிதமற்ற பதிவு முறையில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டு இணைய வழியில் ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றார். API தொழில்நுட்பம் மூலம் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரிய நிலங்களின் பதிவுகளை உரிய துறை அலுவலர்கள் நேரடியாக உள்ளீடு செய்ய வழிவகை செய்யப்படும் என்றார். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தற்போது 100 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைமுறையில் உள்ள சனிக்கிழமை கட்டாய பணிமுறை கைவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இவரைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜீவ் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். உயிர்ப்பான் மையத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் நகர உயிர்ப்பான் மய குறியீடு 24 மாநகராட்சிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும், ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் நீல பசுமை வளாகங்களாக மாற்றியமைக்கப்படும் என்றும் கூறினார். காற்று தர கண்காணிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 80 இடங்களில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்சார் அடிப்படையிலான தொடர் சுற்றுப்புற காற்று தர கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்றும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் நிலைத்த பசுமை கட்டிட முன்முயற்சிகள் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களை தவிர்த்து மற்ற 28 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான தனி அலுவலர்களின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் 19ஆம் தேதி வரையிலோ, அல்லது வழக்கமான தேர்தலுக்கு பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நடத்தப்படும் முதல் கூட்டம் வரையிலோ, இவற்றில் எது முந்தையதோ அதுவரையில் நீட்டிக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு இன்று பேரவை தலைவர் திரு JCD பிரபாகர் அவையை கையாண்ட விதம் என்றால் அது மிகையாகாது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.

0: இம்மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பிடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்றுப்பணியினையும் ரூபாய் 2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடுதல் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடப் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நன்னெறி வேளாண் முறையில் காய்கறி மற்றும் வாசனை பயிர்கள் சாகுபடி செய்தல் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்தரங்கம் கூத்தனூர் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு காய்கறி மற்றும் வாசனை பயிர்களில் நவீன சாகுபடி முறையில் புதிய ரகங்கள், பூச்சி மற்றும் நோய் வேளாண்மை உயிர் தொழில்நுட்ப முறைகள், உயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்தனர். இதன் மூலம் விவசாயிகள் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அவற்றை தங்கள் வயல்களில் நடைமுறைப்படுத்துவதற்கான பயனுள்ள வகையிலும் விவசாயிகளிடையே நவீன சாகுபடி முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயனுள்ளதாகவும் அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். மேலும் நன்னெறி வேளாண் முறைகளின் குறிக்கோள்கள், முக்கிய அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் உள்ளடக்கிய நன்னெறி வேளாண் முறையில் காய்கறி மற்றும் வாசனை பயிர்கள் சாகுபடி செய்தல் குறித்து பயிற்சி கையேடு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்தரங்கில் கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கருத்தரங்கில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாதாந்திர கல்வித்துறை மீளாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து பள்ளிகளின் மாதாந்திர தேர்வுகள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டது. மேலும் தேர்ச்சி குறைவாக பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியரிடம் அதற்கான விளக்கத்தை கேட்டறியப்பட்டது. மாணவ மாணவிகள் விடுப்பு எடுக்காமல் அனைவரும் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை புரிந்து தேவையான ஏற்பாடுகளை செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி பெற்ற தேவையான அறிவுரைகளையும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு எளிதாக சிறப்பான பயிற்சி அளிக்கவும், மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து வாரத் தேர்வுகள் நடத்தி அவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகளுக்கு முதல் நாள் நடத்திய பாடத்தை திருப்புதல் செய்து மீண்டும் பாடத்தினை தொடங்கவும், இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சிறப்பான தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் சிறப்பிடம் பெறும் வகையில் தலைமை ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவஞ்சம் ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா நேர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ரிஷிவஞ்சம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளிப்பாடி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நீர்வளத்துறையின் சார்பில் புதிதாக அணை கட்டும் பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த அணை ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. மரூர் கிராமத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மானியத்தில் நிறுவப்பட்ட முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையத்தினை நேரில் பார்வையிட்டு பொருள் இருப்பு, பதிவேடு, உரம், பூச்சிக்கொல்லி மற்றும் வரவு செலவு வங்கி கணக்கு ஆகியவை விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பெரிய பகண்டை கிராமத்தில் தோட்டக்கலைத் துறையின் மூலம் நுண்ணீர் பாசனம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.46 லட்சம் மதிப்பீட்டில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு சாகுபடி முறை மற்றும் நில போர்வை அமைத்ததன் மூலம் உண்டாகும் நன்மை குறித்து கேட்டறிந்தார். மேலும் இந்த ஆய்வில் சிறுதானியங்களை சுத்திகரித்தல், பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் மற்றும் செயல்முறைகள் பார்வையிடப்பட்டது. உற்பத்தி செயல்படும் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தரம் மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். சிறுதானியங்களுக்கு மதிப்பு கூடுவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொதுமக்களுக்கு சத்தான உணவுப் பொருள்களை வழங்குதல் இத்தகைய அலகுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. உள்ளூரில் விளையும் சிறுதானியங்களை அதிக அளவில் கொள்முதல் செய்து தரமான பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்துதல் மூலம் மாவட்டத்தின் சிறுதானிய பொருட்களை மாநிலம் மற்றும் தேசிய அளவில் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள்.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் குடியரசு துணைத் தலைவர் செய்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பனாஜியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% என்ற சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை மேலாண் இயக்குநர் திரு நிகல் கிளார்க்குடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கும் சர்வதேச செலாவணி நிதியத்திற்கும் இடையேயான நல்லுறவு குறித்து இந்த பேச்சுகளின்போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல் குறித்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதார சேவை மற்றும் நலவாழ்வு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சிகிச்சை பெற்றுச் சென்றுள்ளதாக அவர் கூறினார். வருடத்திற்கு 1 கோடி வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுர்வேதா தினம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதா தினம் வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பிரதான நிகழ்ச்சி நாக்பூரில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதா என்ற மைய கருத்துடன் இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் திறன் மேம்பாட்டு முகாமை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதிலுமிருந்து மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தலைமைத்துவ பண்பு மற்றும் பேச்சாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள தேசிய மகளிர் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவது

0: உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லி கட்டிட விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்து தொடர்பாக 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கேரளத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 66 மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மிசோரமில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதில் 835,869 பேர் இடம்பெற்றுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். 32,280 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு 39,243 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி கரிமா குப்தா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பாக்பத் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த வேன் மினி லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹேக் தொடர்புடைய வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டனர். 7 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 3 பெண்கள் காயமடைந்தனர். சராய்கேலா கர்சாவன் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தனர், 70-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த டிராக்டர் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதிய மற்றொரு விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பிரவீன் இங்கேல் வெள்ளிப்பதக்கத்தையும் யுகல் கர்க் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 145-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் சரிதாவை வென்றார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலா துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்கள்

0: வருகின்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டுநீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு. நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். CO6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அல்லது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம் அல்லது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி, நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள்: முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி: முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்.

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி. வள்ளி, அதுக்குள்ள இவ்வளவு கத்திரிக்காய பறிச்சிட்டியா? ஆனாலும் நீ ரொம்ப வேகம் புள்ள. அன்னைக்கு கத்திரி பறிக்க நம்ம ரமணிய கூப்பிட்டுருந்தேன், நான் பறிச்சதுல காவாசி கூட அவ பறிக்கல. அப்படின்னா எவ்வளவு மெதுவா பறிச்சிருப்பான்னு பாரு.
1: காய்கறிகளை பறிக்கிறதுனா எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து தோட்டங்களை விட உங்கள் தோட்டத்து காய் எல்லாம் நல்லா பருமனாக வாலிப்பாக இருக்கு. அதான் வேகமாக பறிச்சிட்டேன் போல.
0: இன்னைக்கு காய்கறி அறுவடை சீக்கிரமே முடிஞ்சிடும் போல.
1: செல்வி, அது என்ன ஏதோ ஒரு வாசம் வீசுது.
0: வாசமா? என்ன வாசம்? அட, ஆமா வள்ளி, இன்னைக்கு செடிகளுக்கு மீன் அமிலம் கொடுத்தோம், அதான் அந்த வாசம்.
1: மீன் அமிலமா? ஓ, இதுதான் உங்க தோட்டத்துல காய்கறி திருச்சியா இருக்கிறதுக்கு காரணமா? சரி சரி, வேற என்னென்னலாம் செடிகளுக்கு கொடுக்குறீங்க சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: அட, இம்புட்டு ஆர்வமா இருக்கியா? அப்படின்னா நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
2: இப்போ சமீப காலமாக ஒரு 40-50 வருஷமாக வந்து ரசாயன முறையில் சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இது வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். இது வந்து பல இடங்களில் ஒரு விழிப்புணர்வு இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். பல விவசாயிகள் வந்து அங்கக வேளாண்மையை கையில் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. இதில் தானிய பயிர்களில் தான் நிறைய விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்க. எல்லாருமே மாறிட்டாங்களான்னா நிறைய பேர் மாறலை. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காய்கறி ஆகட்டும், பழப்பயிராகட்டும், அதை சார்ந்த வாசனை திரவியங்களாகட்டும், அதோட மதிப்பு பார்த்தோம்னா 80,000 கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு பண்ணுறாங்க. நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட 2-3 பங்கு அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும். பொட்டன்ஷியல் இருந்தால் கூட நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறதில்ல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டில் கேட்கக்கூடிய நுகர்வோரோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அங்கக வேளாண்மையில் விளைஞ்ச ஒரு காய்கறியோ மற்ற பொருட்களோ இருக்காங்க. நம்ம வந்து காய்கறியாக இருந்தாலும் சரி, அது பழங்களாக இருந்தாலும் சரி, ராவாக ஃப்ரெஷ்ஷாகவும் ஏற்றுமதி பண்ணுறோம். அதே மாதிரி அதை பதப்படுத்தி ஏற்றுமதி பண்ணுறோம், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதிக்கு மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து அந்த ஆர்கானிக்காக நம்ம அதை செய்யணும், அதை அங்கக முறையில் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சில பேர் முன் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் முன் வரலை, இன்னும் வரணும். இது வந்து செய்யக்கூடியது சாத்தியமானால் சாத்தியம்தான், ஆனால் எல்லாரும் சாத்தியமானால் ஒரு சில பெரிய விவசாயிகளுக்கு இது உடனே சாத்தியமாகும். பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து உடனே ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கக வேளாண்மை போகும்போது கொஞ்சம் மகசூல் குறைவு ஏற்படும். 2-3 வருஷத்துக்கு பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அதோட தன்மை வந்து கூடிரும். பொதுவாக இந்த அங்கக வேளாண்மையில் செய்யக்கூடிய காய்கறிகளாகட்டும், அந்த பழங்களாகட்டும், மற்ற பொருட்களாகட்டும், இதோட அந்த நிலைத்தன்மை நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதோட டேஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த மனமாக இருந்தாலும் சரி, ருசியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் விளைவிக்கக்கூடிய அந்த காய்கறிகளுக்கு அந்த தன்மை இருக்கிறத வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நாள் 2 நாள் கிடக்கூடிய பொருட்கள் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வந்து அதனுடைய தன்மை மாறாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை வந்து ஏன் நம்ம தொடர்ந்து அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக செய்யலாம், அதுக்கு ஆர்வம் தான் தேவை. நம்முடைய எதிர்கால சந்ததியினரை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சால் கூட நம்ம இந்த தோட்டக்கலை பயிர்களில் அதிக உற்பத்தி செய்யலாம், அதிக விலை கொடுத்து உள்நாட்டு சந்தையிலையும் நம்ம வைக்கலாம், அதே மாதிரி வெளிநாட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். இதை வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக ஏற்றுமதி பண்ணலாம், அதே மாதிரி மதிப்பு கூட்டியும் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அதில் வந்து பொதுவாக தோட்டக்கலை பயிர்களை பொறுத்தளவு காய்கறிகள், பழப்பயிர்கள், வாசனை திரவியங்கள், அதுமாரி தென்னை போன்ற பயிர்கள் எழுதிலேருந்து விளையக்கூடிய

பொருட்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயந்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று வந்து விதைகள் மூலமாக இதை வந்து நம்ம பரவலாக்கம் பண்ணலாம். அடுத்து வந்து அந்த குழித்தட்டு நாற்றங்கள், அதன் மூலியமாக நம்ம வந்து இதை வந்து உற்பத்தி பண்ண போகிறோம். அடுத்தது வந்து சில இதில் கட்டிங்ஸ், கிராஃப்ட்ன்னு சொல்லுவாங்க, கிராஃப்டிங் சொல்லுவோம், கட்டிங் சொல்லுவோம். இது மூலியமாக நம்ம வந்து இந்த தோட்டக்கலை பயிர்களை நம்ம உற்பத்தி செய்யும்போது அந்த கெமிக்கல் பயன்படுத்தாமல் அங்கக முறையில் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த ட்ரைகோடர்மா விரிடி, எதிர் உயிரி பூஞ்சின்னு சொல்கிறோம், அந்த விதைகளை ட்ரீட் பண்ணும்போது ட்ரைகோடர்மா விரிடி, அப்புறம் வந்து சூடோமோனாஸ், இது எல்லாமே விவசாயிகளுக்கு தெரிஞ்சது தான். இதே நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பேசில்லஸ், இதை மூணுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் குறிப்பாக வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து ட்ரைகோடர்மா விரிடி. இது வந்து அந்த வேர்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய பூஞ்சனங்கள், அழுகல் போன்ற நோய்களை வந்து இது பாதுகாக்க, செடியை பாதுகாக்குது. அதுமாரி விதைகளுக்கு அந்த ஒரு வீரியத்தன்மை கொடுக்குது. அடுத்து வந்து குழித்தட்டு நாற்றங்கள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணால், அந்த குழித்த

நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து ட்ரைகோடர்மா விரிடி. இது வந்து அந்த வேர்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய பூஞ்சனங்கள், அழுகல் போன்ற நோய்களை வந்து இதை பாதுகாக்க, செடியை பாதுகாக்குது. அதுமாரி விதைகளுக்கு அந்த ஒரு வீரியத்தன்மை கொடுக்குது. அடுத்து வந்து குழித்தட்டு நாட்டுறங்கள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணால், அந்த குழித்தட்டுக்கு நம்ம தேவையான மீடியம்னு சொல்லுவோம், அது வந்து இதில் பண்ணோம்னா மண்புழு உரம், அப்புறம் கம்போஸ் தென்னை நார் உரம், இதெல்லாம் கலந்து பண்ணும்போது அதில் ட்ரைகோடர்மா விரிடி கலந்துக்கலாம், அதுமாரி சூடோமோனாஸ் கலந்துக்கலாம், பேசிலஸ் கலந்துக்கலாம், இதெல்லாம் கலந்து செய்யலாம். இதை மட்டும் தான் செய்யலாமான்னு கேட்டால், இன்னும் மேற்கொண்டு அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இது எல்லாமே கலந்து அதை நம்ம மீடியம் தயார் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த குழித்தட்டில் பயன்படுத்தும் போது வரக்கூடிய நாற்றுக்கள், காய்கறி நாற்றுக்கள் ரொம்ப வீரியமாக இருக்கும். இது எல்லாமே வந்து அருகிலுள்ள உங்களுடைய வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லேயே கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கட்டிங்ஸ் போடுறோம். நம்ம வந்து அந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து கட்டிங்ஸ் போடும்போது அதை வந்து கெமிக்கல் நினைச்சு வைக்காமல், இப்போ ஒரு கற்றாழை இருக்குது, கற்றாழையிலேருந்து இந்த ஜெல் வருது, அந்த ஜெல்லில் நினைச்சு வச்சா கூட உங்களுக்கு அருமையான ஒரு கிளை வெடித்து அருமையாக காய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே விட மெயின் ஃபீல்டு முக்கியமான பயிர், அதாவது காய்கறியாக இருந்தாலும் சரி தோட்டக்கலை பயிராக இருந்தாலும் சரி, மெயின் ஃபீல்டில் நம்ம நடும்போது அதுக்கு தேவையான என்னென்ன பண்ணலான்னா, நம்ம சொல்கிற மாதிரி மண்புழு உரத்தை பயன்படுத்தலாம், அடுத்தது வந்து சாண எருவை பயன்படுத்தலாம், அதுமாரி ஆட்டு எரு, ஆட்டு எருவு ரொம்ப அருமையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது, அந்த ஆட்டு எருவை பயன்படுத்தலாம், கோழி எருவை பயன்படுத்தலாம், அந்த கோழி எருவை உடனே பயன்படுத்தாமல் அதை மக்க வச்சு பயன்படுத்தலாம். எல்லாமே நம்ம செஞ்சால் கூட புதுசாக என்ன சொல்கிறீங்க, இது ஏற்கனவே நாங்கள் செஞ்சிட்ருக்கோமே அப்படின்னாலும் ஒரு சில விவசாயிகளால் இது வந்து நிறையா இடங்களில் செய்ய முடியலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அதில் வந்து மாடுகள் ஆடுகள்லாம் நிறைய இடத்துல இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வரக்கூடிய அந்த வேளாண் கழிவுகள், அந்த வேளாண் கழிவுகளை கொஞ்சம் எடுத்து வச்சு, ஒரு இலைகள்லாம் எடுத்து வச்சு அதை வந்து பயோமினரலைசர் அப்படின்னு இருக்குது, நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்குது, பயோ டீகம்போசர்னு இருக்குது. இது வந்து உடனே மக்கக்கூடியது, அந்த இலைகளுக்கு அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை தெளிக்கும்போது இது வந்து ரொம்ப சீக்கிரம் மக்கக்கூடியது. இல்லை எதுவுமே நல்லா செய்ய முடியல அப்படின்னா, பசும் சாணத்தை வந்து உடனே அது மேலே கரைச்சி உங்களுக்கு தெளிக்கும்போது உங்களுக்கு அருமையான ஒரு உரம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதை நீங்கள் வந்து மற்ற பயிர்களுக்கு, தோட்டக்கலை பயிர்களுக்கு இருந்தாலும் சரி, காய்கறி பயிர் இருந்தாலும் சரி இதை பயன்படுத்தலாம். அதுமாரி உயிர் உரங்கள், உயிர் உரங்களை பொறுத்தளவு நம்ம வந்து அதிகம் தெரிஞ்சது, அதிகம் பயன்படுத்தாத ஒரு விஷயம் வந்து அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது வந்து விவசாயிகளுக்கு தெரியும், இருந்தாலும் பயன்படுத்த தவறுவாங்க. அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இது மூணையும் நம்ம கலந்து போடலாம். இது வந்து நம்ம நிறையா பகுதி மாமரம் வச்சுருக்கேன், தென்னை மரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 100 கிலோ எருவை நம்ம எடுத்துகிட்டு, நாட்டு எருவை எடுத்துகிட்டு அது ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கணும். இதில் வந்து 1 கிலோ அசோஸ் பயிரிலம் லிக்விடாக தான் இருக்கும், அது வந்து 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 1 கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா, இதெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டு ஈரப்படுத்தி அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். 2 நாளைக்கு இருக்க கிளறி விட்டே இருக்கும்போது அதை வந்து மறுபடியும் அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் நம்ம வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரடி, பேசிலஸ் இதுவும் பயன்படுத்தலாம். இதுவும் பயன்படுத்தி நம்ம கிளறி விட்டே இருக்கணும். அது வந்து இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா அது வந்து பன்மடங்காக, கோடிக்கணக்காக பெருகி இருக்கும். அதை வந்து நீங்கள் 1 மாதம் கழித்து மரச்செடிகளாக இருந்தால் 1-5 கிலோ அளவுக்கும், அதே காய்கறி பயிராக இருந்தாலும் 1 கிலோ அளவுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை நான் அந்த மாடி தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் பயன்படுத்தலாம். மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு வைக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து உரம் வைக்காமல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து இப்போ பல விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா, மீன் அமிலம் மிக அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். இது வந்து விவசாயிகளால் மிக எளிமையாக தயாரிக்கக்கூடியது. ஸோ மீன் அமிலம் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான ஒரு மகசூல், காய்கறியாக இருந்தாலும் சரி அதே வந்து பழங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால் பல விவசாயிகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது ரொம்ப தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதேமாரி மார்க்கெட்லேயும் நிறைய விவசாயிகள் இப்போ வந்து இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் பஞ்சகாவியம், பஞ்சகாவியமும் அதேமாதிரி நம்ம விவசாயிகள் இதை பயன்படுத்தலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி அந்த பழங்களோட சுவைகள் வந்து இதாக, காய்கறிகளோட சுவைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது பஞ்சகாவியம். அது மாதிரி ஜீவாமிரதம்னு சொல்கிறோம், ஜீவாமிரதம் பல விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கி, பயிருள்ள கரிமி சத்துக்களை அதிகப்படுத்தக்கூடியது, கீழே உள்ள பாக்டீரியாக்களை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, சீக்கிரம் வந்து உங்களுக்கு மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரக்கூடியது. ஜீவாமிரதம், கணஜீவாமிரதம், இதுமாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம்.

0: அப்போல்லாம் விவசாயிகள் வந்து தேமோர் கரைசல்னு ஒன்று அரிக்கிறாங்க. எந்த பயிராக இருந்தாலும் சரி தேமோர் கரைசல், மோர் தேங்காய்ப்பால் இதை மட்டும் வச்சே வந்து ரொம்ப அருமையான ஒரு கரைசலை ரெடி பண்ணி விவசாயிகள் அடிக்கிறாங்க. வடிகட்டி அடிக்கும்போது அந்த பூச்சிகள் கூட அதில் அவ்வளோவா வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து சிம்பிளான விஷயம் விவசாயிகள் செய்யக்கூடியது. அந்த பயோடிகம்போஸ்டெல்லாம் வந்து ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லிட்டர் வந்து வாங்கி அந்த ட்ரிப் இரிகேஷன்லேயே விடுறாரு, அந்த சொட்டு நீர் பாசனத்திலேயே வந்து விட்டு நம்ம தயார் பண்ணுறாரு. இல்லை நம்ம ஒரு டேங்கில் வச்சுட்டு கூட ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் விழுவுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான முறை தான். இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அதுமாரி இப்போ வந்து இந்த கீரை சாகுபடிகள் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நுகர்வோர் அதிகம் இருக்கிறதுனால சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் வந்து கீரை சாகுபடி வந்து விவசாயிகள் கையில் எடுத்து கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஆர்கானிக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா நான் சொன்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதோடய டேஸ்ட் மாறும், பூச்சி வராது, காலநிலையும் அதிகரிக்கும். அதேமாதிரி முருங்கையெல்லாம் பண்ணும்போது வெளிநாட்டுக்கு பவுடர் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணி அனுப்பும்போது ரொம்ப நல்ல விலையும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுமாதிரி விவசாயிகளுக்கு வந்து இந்த அசோஸ்பேர்லாம் பாஸ்பெக்ட்லாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கிடைக்கும். வேறு ஏதாவது இடத்துல சொல்லுங்கள் சார் அப்படின்னா எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வரக்கூட வேண்டியதில்லை. கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிஎன்ஏயு அக்ரிகார்ட் டிஎன்ஏயு அக்ரிகார்ட் சிஏஆர்டி கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்பை எந்த விவசாயி வேணாலும் பதிவு பண்ணி அதுலேருந்து இறக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பதிவு பண்ணிட்டு பணத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு தேவையான பஞ்சகாவியமாக இருந்தாலும் சரி அது மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் ஒரு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாமல் எந்த விவசாயம் வேணாலும் பண்ணுங்கள். அந்த தோட்டக்கலை பயிர்கள் பண்ணும்போது அங்கக வேளாண்மீன் பண்ணும்போது அதில் வந்து தேனீ வளர்ப்பை கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய பயிர் திட்டத்தில் சேர்த்துக்கங்க. நான் பொதுவாக சொல்லும்போது இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஒருங்கிணைந்த பணையத்தை பற்றி நான் சொல்லுவேன். அதை பற்றி உங்களுக்கு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு ஒவ்வொரு இதாக சொல்லும்போது வேளாண் சார்ந்த தொழிலும் சொல்லும்போது இதே மாதிரி தான் தோட்டக்கலை பயிர்களுக்கும் இப்போ அந்த தேனி வளர்ப்பை வந்து பயன்படுத்தும் போது அந்த பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்குது. இதுவும் வந்து தேனை எடுத்து வந்து நம்மளுக்கு கொடுக்குது. மகரந்தச்சை நடக்கும்போது தென்னை விவசாயமாக இருந்தாலும் சரி மா விவசாயமாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமான விளைச்சல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி ரெண்டு பங்கு அளவுக்கு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேனீ வளர்ப்பையும் உங்களுடைய பயிர் திட்டத்தில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கும் போது உடனே நம்ம போய் தேனீ வளர்க்கணுங்கிறதுக்காக டகால் நிற்கக்கூடாது. அது எங்கே பூ இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் அருமையான மகசூல் கிடைக்கும். இதேமாரி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். உள்நாட்டில் வந்து ஆர்கானிக்காக நம்ம விவசாயிகளுக்கோ நம்ம அடுத்த சந்ததியருக்கோ நம்ம வந்து நல்ல தரமான காய்கறிகளையும் பழங்களையும் கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு மனநிறைவாக இருக்கும், வருங்கால சந்ததியினரும் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு கேட்டுக்கிறேன்.
1: இனப்புல அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எம்புட்டு அருமை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, அடேங்கப்பா, எளிமையா நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரங்களை தயாரிக்க முடியுமா? இதனால பயிரும் தரமா இருக்கு, மண்ணும் ஆரோக்கியமா இருக்கு, அதோட தேவையில்லாத செலவுகளும் குறையுதே.
1: புத்திசாலிதான், விவரங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டே.
2: புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அங்கக முறையில தோட்டம் போட்டு இது போல இயற்கை உரங்களை நானே தயாரிச்சு ஏன் சிறுசாவாச்சும் ஒரு தோட்டம் போடக்கூடாதுன்னு ஆசையே வந்துருச்சு.
1: நல்ல ஆசைதான் வள்ளி, அவசியம் செயல்படுத்து. துணையா இந்த செல்வி இருக்க. இந்தா புள்ள, இந்த கத்திரிக்காய் எல்லாம் உனக்குத்தான், வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ.
2: செல்வி தோட்டத்து கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு இன்னைக்கு மணக்க மணக்க சாப்பிட வேண்டியதுதான்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நெல்லில் இலையுறை கருகல் நோய். நெல்லில் இலையுறை கருகல் நோய் இளம் பருவத்தில் பாம்பின் தோல் போன்று தோற்றம் அளிப்பதால் பாம்பின் தோல் நோய் என்றும் இந்நோய் அழைக்கப்படுகிறது. இந்த நோய் பயிர் தூர்வைக்கும் பருவத்திலிருந்து முதிர்ச்சி அடையும் பருவம் வரை தாக்கும். பொதுவாக நீர்மட்டத்திற்கு அருகில் இருக்கும் இலை உறைகளின் மேல் முதன்மை நிலை அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இது செயலற்ற நிலையில் உள்ள பூஞ்சாணத்தின் கடின அமைப்பை உருவாக்குவதன் மூலம் பல ஆண்டுகளாக மண்ணில் சாருண்ணிகளாக வாழும். நெல் சாகுபடி செய்யும் பகுதிகளில் தொடர்ந்து நெற்பயிர்களை பயிரிடுவதனாலும் குட்டை ரக நெல் ரகங்களை பயிரிடுவதனாலும் இலையுறை கருகல் நோய் அதிகரிக்கின்றது. அதிகமான நெல் தூர் பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்நோய் தீவிர தாக்குதலை உண்டாக்கும். முதலில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய நெல்லின் தண்டு பகுதி அல்லது இலையுறை பகுதியில் நீரை உமிழக்கூடிய புள்ளிகளுடன் விளிம்புகளின் பகுதிகளில் பழுப்பு நிற புள்ளிகளுடன் இந்நோய் தோன்றும். பின்னர் இலை உறைகளின் மேல் நீள்வட்ட வடிவ பச்சை கலந்த சாம்பல் நிற புள்ளிகள் தோன்றும். பயிரின் மேல் பகுதியில் உள்ள புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அனைத்து தூர்களில் இருந்தும் இந்த நோய் பரவும். ஒரு கட்டத்தில் பயிரின் அனைத்து இலைகள் மற்றும் தண்டுகள் கருகி இறந்துவிடும். பொதுவாக நாற்று நடப்பட்ட 5 முதல் 6 வாரங்களுக்கு பிறகு உள்ள நெற்பயிரையே இந்நோய் தாக்கும். இந்த நோயினால் நெல்லில் தானியங்கள் நிரப்பப்படாமலும் ஒழுங்கற்ற முறையிலும் காணப்படும். இந்நோய் பாதிக்கப்பட்ட தண்டு பகுதிகள் எளிதில் சாய்ந்துவிடும். தொடர்ச்சியான மழை, அதிக அளவு தழைச்சத்து இடுவது, தொடர்ந்து நெற்பயிரை பயிரிடுவது மற்றும் பயிர் இடைவெளியை குறைத்து நெருக்கமாக நடுவது போன்றவை இந்நோய் பரவுவதற்கு மிக முக்கிய காரணங்கள் ஆகும். இனி ஒருங்கிணைந்த முறையில் நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன் அல்லது பசுந்தாள் உரம் 2.5 டன் அல்லது வேப்பம் புண்ணாக்கு 60 கிலோ இடுவது இந்நோயை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த முறையாகும். அதிக அளவு உரங்களை அளிப்பதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். முறையான பயிர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும். நெருக்கமாக பயிரிடுதலை தவிர்க்க வேண்டும். மாற்று களை செடிகளை முழுவதுமாக அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து மற்ற வயல்களுக்கு நீர் வழிந்தோடுவதை தவிர்க்க வேண்டும். கோடைக்காலத்தில் வயலை ஆழமாக உழுவது மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக எரிப்பது மிகச்சிறந்த கட்டுப்பாட்டு முறையாகும். நோயின் ஆரம்ப காலகட்டத்தில் வேப்ப எண்ணெய் தெளிக்கும் போது இந்நோய் முழுவதுமாக கட்டுப்படும். தண்டு துளைப்பான் அல்லது குருத்துப்பூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்நோய் பரவுதலை குறைக்கலாம். நாற்றின் வேர்களை உயிர் பூசணக்கொல்லியை கொண்டு நனைத்தல். 25 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள நாற்றங்காலில் 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை நீரை தேக்கி வைக்க வேண்டும். இதில் உயிர் பூசண கொல்லியான சுடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ் 2.5 கிலோ என்ற அளவில் தூவி நன்கு கலக்க வேண்டும். பின்னர் நெல் நாற்றுகளின் வேர்களை இதில் 30 நிமிடங்கள் ஊற வைத்து பின்பு நடுவதன் மூலம் நெல்லில் வரக்கூடிய பூசண மற்றும் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்தலாம். நெல் நடவு செய்த 45 நாட்களுக்கு பின்னர் 15 நாட்கள் இடைவெளியில் உயிர் பூசண கொல்லி மருந்துகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில்

கலந்து தெளிப்பதன் மூலம் இலை உறை நோய் மட்டுமல்லாமல் நெல்லில் வரக்கூடிய பூசண மற்றும் பாக்டீரியா நோய்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம். இந்நோயை கட்டுப்படுத்த பூசண கொல்லியான ஹெக்ஸகோனசோல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். நோயின் தாக்குதல் தீவிரமாக இருக்கும்போது டெபுகோனசோல், புரோபிகோனசோல் இவற்றில் ஏதேனும் ஒன்றை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலமும் இந்நோயின் தாக்கத்தை குறைக்கலாம். காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். உலக அளவில் காய்கறி பயிர் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. இருந்தபோதிலும் இந்தியாவில் மட்டும் 30 முதல் 40% காய்கறிகள் அறுவடைக்கு பின் வீணாவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் உழவர்களுக்கும் உண்பவர்களுக்கும் பெருமளவு பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இழப்புகளை தவிர்க்க அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கையாள்வது இன்றியமையாத ஒன்றாகும். காய்கறிகளில் அறுவடைக்கு பின் பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். காய்கறிகளை அறுவடை செய்தவுடன் சூட்டை தணிக்க முன் குளிர்விப்பு செய்ய வேண்டும். இதன் மூலம் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி தடுக்கப்பட்டு சுவாச வீதம், எத்திலின் உருவாக்கம், நீராவியாதல், நொதிகளின் செயல்பாடு போன்ற வினையியல் செயல்பாடுகளின் வேகம் குறைக்கப்படுகிறது. அறுவடை செய்த காய்கறிகளை காற்றோட்டமுள்ள அறைகளில் சேமித்தாலோ அல்லது தண்ணீர் தெளித்தோ சூட்டை குறைக்கலாம். மண்ணுக்கு கீழ் விளையும் உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை அறுவடை செய்தவுடன் குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் ஒப்பிட்டு ஈரப்பதத்தில் சில நாட்கள் சேமித்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அறுவடையின் போது ஏற்பட்ட காயங்கள் சரியாவதோடு நீராவி போக்கில் வெளியாகும் நீர் இழப்பு குறைக்கப்படுகிறது. ஓரளவு நிழலில் வெங்காய குமிழ்களை அறுவடை செய்தவுடன் வயலிலேயே பரப்பி 3 முதல் 5 நாட்களுக்கு வைத்திருந்து 10 முதல் 15 நாட்கள் நிழலில் உலர்த்தும் பொழுது குமிழ்களின் கழுத்து பகுதி இறுக்கமடைந்து நுண்ணுயிர்கள் உள்ளே செல்வது தடுக்கப்படுகிறது. அறுவடை செய்த காய்கறிகளை நீரில் கழுவும் போது மேல் தோலில் காணப்படும் மெழுகு வீணாகிறது. இதனால் மேல் தோலில் ஏற்படும் கீறல்களின் ஊடாக நுண்ணுயிர்கள் நுழைந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மேலும் சுவாச விகிதம் மற்றும் நீர் இழப்பு போன்றவை விரைவாக நிகழும். மெழுகு பூச்சி செய்வதன் மூலம் வாயு பரிமாற்றம் கட்டுப்படுத்தப்படுவதோடு காயங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைக்கப்படும். மெழுகின் தடிமனும் செறிவும் அதிகரிக்கும் போது துர்நாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் மெழுகு சிறு அடுக்காக 1 மைக்ரான் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மெழுகேற்றுதலின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். காய்கறிகளின் பராமரிப்பு தன்மை அதிகரிக்கும். நீர் இழப்பு குறைவதால் காய்கறிகள் சுருக்கங்கள் இன்றி காணப்படும். எடை குறைவு மற்றும் சுவாச வீதம் குறைவாக இருக்கும். மேல் தோல் தடிமன் உயர்வதால் நுண்ணுயிர் தாக்குதல் குறைந்து மேற்புற அழுகல் குறையும். குளிரூட்டல் வசதி இல்லாத இடங்களில் காய்கறிகளின் சேமிப்பை நீண்ட நாட்களுக்கு மேற்கொள்ளலாம். இனி மெழுகேற்றலுக்கு ஏற்ற காய்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். வெள்ளரி, குடமிளகாய், கத்தரி, தக்காளி, பூசணி, புடலை, கோவக்காய், உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களின் காய்கறிகளில் மெழுகை தெளித்தோ நனைத்தோ அவற்றின் மேற்பரப்பில் மெழுகு பூச்சை ஏற்படுத்தலாம். காய்களை நீரில் கழுவுவதற்கு முன்பாக அறுவடையின் போது காயம்பட்ட பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கிய மிகவும் முதிர்ச்சியடைந்த மற்றும் முதிராத காய்களை குவியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும். இதன் மூலம் ஒரு காயிலிருந்து மற்றொரு காய்க்கு பூச்சிகள் மற்றும் நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். காய்கறியின் அளவு, எடை, நிறம், வடிவம், முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தரம் பிரிக்கப்படுகிறது. காய்களின் மேல் படிந்துள்ள மண் மற்றும் தூசியை நீரில் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். நுண்ணுயிரிகளின் பாதிப்பை குறைக்க சுத்தமான நீருடன் குளோரின் கலந்து காய்களை கழுவ வேண்டும். நீரில் கார அமில நிலை 6.5 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். கிழங்கு வகை காய்கறிகளை தண்ணீரில் கழுவக்கூடாது. காய்கறிகளை போக்குவரத்தின் போது எளிமையாக கையாள சிப்பமிடல் அவசியமாகிறது. நீரிழப்பு, சுவாசித்தல், பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் ஆகியவற்றை குறைக்கும் வகையில் சிப்பமிடல் அமைய வேண்டும். காய்கறிகளை சிப்பம் செய்ய சணல் பைகள், மரப்பெட்டிகள், நெகிழி பெட்டிகள், நெளி நார்பெட்டிகள், மூங்கில் கூடைகள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. காய்கறிகளை சிப்பமிடும் போது அவை பாதிப்புகள் அடையாமல் காய்ந்த புல், வைக்கோல், தழைகள், காகித துணுக்குகள், கடற்பஞ்சு போன்றவற்றை பெட்டிகளில் சிறு படலமாக பரப்பி அவற்றின் மேல் காய்களை அடுக்க வேண்டும். இவை வெப்பத்தை வெளியேற்றக்கூடியதாகவும் நுண்ணுயிரிகளின் பாதிப்பற்றவையாகவும் காய்களுள் வினை புரியாதவையாகவும் அணைப்பு பொருட்களாக இருக்க வேண்டும். நுகர்வோர் காய்கறிகளை எளிதில் வாங்கிச் செல்ல ஏதுவாக 250 கிராம் முதல் 1 கிலோ வரை எடையுள்ள காய்கறிகளை சிப்பமிடும் தன்மை கொண்ட நெகிழி பைகளை பயன்படுத்தலாம். கீரைகள்,

0: சுரை, புடலை, பீர்க்கு போன்றவற்றை நெகிழி பைகளில் நிரப்பி பைகளின் திறந்த பக்கத்தை இயந்திரங்கள் கொண்டு மூடிவிடலாம். நீள்தன்மையுள்ள பாலித்தீன் தாள்களை கையால் இழுத்து காய்கறிகளை சுற்றிவிட வேண்டும். சுரை, புடலை, பீர்க்கு, முலாம்பழம் மற்றும் பிரக்கோலி ஆகியவற்றை பாலித்தீன் கொண்டு சுற்றலாம். சணல் பைகள் காற்றோட்டம் மிக்கவை, ஈரப்பதத்தை அனுமதிக்காதவை. எனவே சணல் பைகளை கொண்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சிப்பமாக்க பயன்படுத்தலாம். நுகர்வோருக்கு ஏற்ற சிப்பமிடலின் மூலம் சமைப்பதற்கு தேவையற்ற இலைகள், தண்டுகள், வேர்கள் ஆகியவை நீக்கப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து செலவு குறைவதோடு சிப்பமாக்கும் செலவும் குறைந்து காய்கறிகளை எளிதில் கையாள முடியும். இதுபோன்ற அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் காய்கறிகளில் அறுவடைக்கு பிறகு ஏற்படும் இழப்புகளை குறைத்து ஊட்டச்சத்துமிக்க காய்கறிகளின் அளவை அதிகரித்து உடல்நலமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதோடு உழவர்களின் வருமானத்தையும் உயர்த்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்து

0: அவர் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் 2 தொடங்கி 8 வரை நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 8:05 ஆகாஷ்வாணி மதியிலே 720 KHz இப்போது கேட்போம் திரைகானம். SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

மதியில் 720 கிலோஹெட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இருந்து பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்கள் ஒலிக்கிறது.

0: Rajinagar and Nandigram seats in West Bengal and Thattan Chavadi Assembly seat in Puducherry will go to polls. Notification for the Lok Sabha and Assembly by-poll will be issued on Wednesday. Nominations can be filed till the 16th of this month. Polling will be held on 6th of October and counting of votes will take place on the 9th of next month. ISRO Chairman V. Narayanan has refuted reports of ISRO being privatized. Speaking to media persons on the sidelines of an expo organized by CII in Bengaluru today, the ISRO chief said that ISRO is a government organization and there is no question of privatization.
1: ISRO is not private. ISRO is a government organization and we are working for government investment and we are working there. One of the mandate to InSpace, ISRO and NCL is to grow the space ecosystem. With respect to the budget, whatever ISRO needs per year, government is allotting. There is no shortage of budget.
0: The flood situation in Bihar continues to remain serious. The Ganga and several major rivers are flowing above the danger mark at several places, affecting large parts of the state. More than 29 lakh people have been affected so far. The affected population is spread across 438 panchayats in 77 blocks of 13 districts. Chief Minister Samrat Chaudhary has directed officials to intensify relief and rescue operations and ensure that essential assistance reaches them without delay. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over northeastern parts of India during the next 2 days. According to IMD, similar weather conditions are also likely to prevail over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Odisha and West Bengal tomorrow. Reigning world champion Cheetal Devi has confirmed a medal for India by storming into the women's compound individual final on the third day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad today. In an all-Indian semi-final, the armless archer from Jammu defeated Sarita to book her place in the gold medal clash. She will now face Aizada Saidan of Kazakhstan in the final. And now before we end the bulletin, the headlines once again. Defence Acquisition Council clears capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees. Prime Minister Modi to unveil projects worth over 35,000 crore rupees in Gujarat tomorrow to inaugurate Global FinTech Fest in Mumbai. Home Minister Amit Shah says zonal councils have become instrumental for development and public welfare. Also presents President's Police Colour to Goa Police. LPG refill booking interval of 25 days to be same for urban and rural areas. 5 MCT officials suspended in Satyaniketan building collapse incident. Delhi High Court orders high-level MCT inquiry. Election Commission announces by-poll to Nagaon Lok Sabha seat in Assam on 6th of October. Assembly by-polls for 2 seats each in Tamil Nadu and West Bengal and 1 in Puducherry to also take place simultaneously. And at World Archery Para Series, Cheetal Devi enters women's compound individual final in Ahmedabad, assuring a medal for India. That's all in News at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் மற்றும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: நம்ம வந்து ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன, இதுக்கான புள்ளி உலக அளவில் எங்க ஆரம்பிச்சது, இந்தியன் ரயில்வே இந்த திட்டத்தில் ஏன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ரயில், மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் எவ்வாறு மாறுபடுகிறது, இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன, இது எந்த வகையில செயல்படுது அப்படின்னு முதல் பகுதியில பல்வேறு தகவல்களை விளக்கமா தெளிவா சொன்னீங்க சார். இப்ப இரண்டாவது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சியில முன்னணியில இருந்து இத்துறைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை சென்னை ஐஐடி வழங்கி வருகிறது. இதுகுறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக சென்னை அருகே தையூரில் டிஸ்கவரி துணை வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்துல அதிவேக பாட் முன் மாதிரிகளை சோதிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட 422 மீட்டர் நீளமுடைய வெற்றிடத்தால் மூடப்பட்ட ஒரு சோதனை குழாய் மற்றும் தடம் இங்கு இருக்கு. இந்த வளாகத்துக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதுகுறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள வல்லுநர்களுடன் கலந்துரையாடியது மட்டுமல்லாமல் அந்த துணை வளாகத்தையும் பார்வையிட்டார். மேலும் ஆசியாவின் முதல் சர்வதேச உலகளாவிய ஹைப்பர்லூப் போட்டியை கடந்த ஆண்டு இந்த ஐஐடி நிறுவனம் நடத்தியுள்ளது.

0: மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்ப நம்ம இரண்டாவது பகுதியில இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதில் எது ரொம்ப சவாலா இருக்கு, இந்த திட்டம் எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வரும் போன்ற பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்சூல் வடிவிலான இந்த பெட்டி வந்து அந்த வெற்றிட குழாயில பயணிகளோட பயணிக்கும் பொழுது ஒரு ஸ்டேஷன்ல நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது பயணிகள் ஏறி இறங்குவாங்க இல்லையா, சோ அப்ப காற்று உள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்?
1: பாடு கொரிடோர் இருக்கும், ஸ்டேஷன் டியூப் கொரிடோர் இருக்கும். அப்போ அந்த டியூப்ல இருந்து இருக்கக்கூடிய டியூப்ல இருக்க டோர்ல இருந்து ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு பாட்ல வந்து சேர்ந்துக்கும். அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாட் டோர் திறப்பாங்க, அதுக்கப்புறம் டியூப் டோர் திறப்பாங்க. ஸோ நம்ம பாடு வெஸ்டிபியூல் டியூபுக்கு வெளியே எல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், சாதாரண ப்ரெஷர்ல இருக்கும். டியூபுக்குள்ள மட்டும் அந்த வெஸ்டிபியூலையும் பாடையும் சுத்தி வேக்யூம்.
0: இப்ப இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதுல மிகப்பெரிய சவாலா எது இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஏன்னா இதற்கான கட்டமைப்பை உருவாக்குறது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும். நிலம் கையகப்படுத்துதல் ரெண்டு பல விஷயங்கள் இருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார். எது சவாலா இருக்கு?
1: நிலம் கையகப்படுத்துறது வந்து அவ்வளவு பெரிய சவால் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தை சுத்தியே நம்ம இதை ஏற்படுத்திடலாம், அல்லது ஹைவேஸ். இந்த ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் போகிறதுக்கும் இன்னொரு பக்கம் வரத்துக்குமா நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த கேப்லேயே கூட நம்ம இந்த டியூப்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ அதனால் நிலம் கையகப்படுத்துறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேக்யூம் டியூபும்
0: பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இருக்கிற வழித்தடத்துலேயே
1: கொஞ்சம் இந்த டேர்னிங்லாம் வந்து அதே ரேடியஸில் போக முடியாது, அங்கே வந்து கொஞ்சம் அப்படி டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நிறைய ரயில்வே நிலம் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தை சுற்றி நிறைய நல்லா இருக்கும், அவங்க வச்சுருப்பாங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த டியூப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம இந்த இதில் ஒரு சில இடத்துல, அதாவது நம்ம இந்த ஒரு சிட்டிக்குள்ளே இந்த தண்டவாளம் உள்ளே வரும்போது நம்ம டியூப் வேணால் வந்து பாதாளத்தில் போட வேண்டிய நிலைமை இருக்கலாம் மெட்ரோ மாதிரி, ஆனால் மற்றபடி இடத்து மற்ற இடத்துலலாம் வந்து நிலத்துக்கு வெளியவே அதை ஏற்படுத்தி வச்சிடலாம், அப்போ செலவு கம்மியாகும்.
0: ஓகே சார். இப்போ இந்த நீர்வழி தடங்கள் இருக்குது அப்படின்னா அதன் மேலே சுலபமாக அமைக்க முடியுமா?
1: பாலம் மாதிரி இங்கேருந்து ஏற்படுத்திட்டு அது மேலே டியூப் வைக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா இந்த டியூப் வந்து எப்படியும் வேக்யூம் டியூப், ஸோ வெளியே இருக்கிற காற்றுக்கும் உள்ளே இருக்கிற வேக்யூமுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. அப்போது அது வந்து தண்ணி கடியில் கூட இருக்கலாம், ஏன்னா எப்படியும் உள்ளேயும் வெளியே இருக்கிற காற்றுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லாதபடி வெளியே இருக்கிற நீருக்கும் உள்ளே இருக்கிற வேக்யூமுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
0: ஓகே சார். இப்போ எதிர்காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழி போக்குவரத்துக்கும் இந்த தொழில்நுட்பம் மூலமாக வாய்ப்பு இருக்கா?
1: கடலுக்கடியில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது சேஃப்டி பார்க்கணும். அதாவது சப்போஸ் திடீர்னு லீக் ஆகுச்சுன்னா அந்த அந்த டியூப் வந்து ஃப்ளட் ஆகிடக்கூடாது, வெள்ளம் வந்துடக்கூடாது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும்.
0: இப்போ நம்ம வேகமாக பயணிக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நடுவழியில் நிறுத்தி, இப்போ மெட்ரோலெலாம் ஏதாவது ஒன்றுனா நம்ம இறங்கி வரத்துக்கான வழிகள்லாம் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் என்ன பண்ணணும்?
1: அதே மாதிரி தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தரம் நம்ம வந்து எவாக்குவேஷன் கேட் இருக்கும், வேக்யூம் போச்சுன்னா அந்த இடத்த சீல் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற இடத்துலலாம் வேக்யூம் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த வேக்யூம் போச்சுன்னா மக்கள் வந்து இறங்கி நடமாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவு மூலமாக வெளியே போகலாம் அந்த வேக்யூம் இல்லாதபடி. அல்லது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி, இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு வண்டி மாதிரி சக்கரத்துலேயே போயிடும், தண்டவாளத்தில் சக்கரத்தில் போகிற மாதிரியான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போது வேக்யூம் போச்சுன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் வந்துடும், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகணும்,
0: ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும்.
1: ஆமாம். மேக்னெட்டிக் லெவிடேஷன் போச்சுன்னா நமக்கு வீல் ஃப்ரிக்ஷன் வரும், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ ஸ்லோவாக தான் போகுமே தவிர அதனால் ஒன்றும் பெரிய பாதகம் ஏற்படாது. எங்கே நமக்கு பாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு பாடு இங்கேருந்து ஸ்லோவாகிடுச்சு, இன்னொரு பாடு நம்முடைய ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்குன்னா பின்னால் மோகத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸ் அண்ட் இது டெலிகம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அது ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். ஒவ்வொரு பாடும் வந்து அடுத்த பாடம் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கும், அது ஸ்லோ ஆச்சுன்னா இதுவும் ஸ்லோ ஆகிற மாதிரி மொத்த நெட்ஒர்க்குமே வந்து சிங்கிள் பிரெயினில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்.
0: இப்போ இது இருவழி போக்குவரத்து மாதிரி தானே பண்ண முடியும், இல்லை ஒரே
1: ஒரு டியூப் வந்து ஒரு வழிக்கு? ஆக்சுவலாக டெக்னாலஜி படி இங்கே எந்த வழியில் வேணால் போகலாம், ஆனால் நம்ம சேஃப்டிக்காக ஒரு டியூப்பில் வந்து ஒரு பக்கம் போகிற மாதிரியும் இன்னொரு டியூப்பில் இன்னொரு பக்கத்தில் வர மாதிரியும் ஏற்படுத்துவோம்.
0: அப்போ ஒரே தடத்தில் ரெண்டையும் ஒட்டி அமைச்சிருப்பாங்க அப்படியா?
1: ஆமாம், அப்படியும் பண்ணலாம்.
0: இப்போ இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் சரக்கு போக்குவரத்து அல்லது பயணிகள் போக்குவரத்து அப்படிங்கிறதுல எது முதல்ல சாத்தியமானது சார்? எதை நோக்கி உங்களோட ஆராய்ச்சியோட பயணம் அமைஞ்சிடும்?
1: முதல் கட்டமாக வந்து சரக்கு போக்குவரத்து தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவ்வளோ சேஃப்டி தேவையில்லை. ஸோ இது படிப்படியாக அந்த சேஃப்டி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து இது பயணிகள் பயணிக்கக்கூடிய தகுதி ஏற்படும்ன்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது வரைக்கும் நம்ம வந்து சரக்கு உபயோகப்படுத்தலாம், அதுதான் ஐடியா.
0: இந்தியாவை பொறுத்தவரை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இருக்கிற நிலையில ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில மாறுபடுது, இது எந்த வகையான தேவையை பூர்த்தி செய்யும் சார்?
1: நிறைய மக்கள் குறைந்த செலவில் தொலைதூரத்துக்கு விரைவாக பயணிக்கலாம், அதுதான் முக்கியமான

0: தொழில்நுட்பத்தின் மூலம் அதிகபட்ச வேகம் என்ன சார், ரயில் பயணம் ஹைப்பர் லூப் பயணம் பயணிகளுக்கு எப்படி இருக்கும் இது ரெண்டுத்துல இருந்து?
1: இந்த ஹைப்பர் லூப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இப்போ சரக்கு போக்குவரத்துக்கு நம்ம ஊர்ல 200 கிலோமீட்டர்ல போனாலே பெரிய விஷயம். ஏன்னா லாரி ஏரியெல்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. ஸோ அங்கேருந்து நம்ம சரக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பயணிகள் பயணிக்கணும் அப்படின்னா விமானம் போகக்கூடிய டைம் நம்ம 600 தாண்டிட்டு நம்ம வந்து பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்லுங்க. அதே கட்டமைப்பை வச்சு பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் 1200 கிலோமீட்டர் வரைக்கும் இதை நம்ம இதை புஷ் பண்ணலாம். அதுதான் இதனுடைய பெரிய திறமை வாய்ந்த விஷயம். இப்போ 1200 நான் தொட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் சென்னையிலேருந்து திருச்சி 15 நிமிஷத்தில் போயிடலாம். அதுதான் விஷயம்.
0: இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வர சாத்தியம்?
1: கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிரும். ஏன்னா அது இந்த கட்டமைப்பை வந்து ஃபுல் ஸ்கேலில் பண்ணிட்டு இந்த சேஃப்டியெல்லாம் இங்கே தீர்மானம் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓகே சார், இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார்?
1: எல்லாரும் இங்கேருந்து தன்னுடைய உறவுக்காரங்களை இங்கே சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஒரு ஊர்ல இருந்து இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு டெய்லியே தினமுமே இங்கேருந்து வேலைக்கே இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரலாம். சென்னையும் பெங்களூரும் சேர்ந்து வந்து செங்களூர் அப்படின்னு ஆயிரும்.
0: 10 அல்லது 15 நிமிடம் தான்.
1: ஆமாம், அந்த மாதிரியான இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இதை எப்படி கூப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இன்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லிடுவேன். அதாவது நம்ம மெட்ரோ ரயிலில் ஒரு நகரத்துக்குள்ளேயே நம்ம பயணிக்கிறதுக்கு நம்ம ரயில் போட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு நகரத்துடைய ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போகலான்ற மாதிரி இருந்ததுன்னா, இது நகரத்தோடு இன்னொரு நகரத்துக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போகலாங்கிற மாதிரி ஆயிரும்ல.
0: சார், இப்போ நம்ம நாட்டில் கடுமையான வெப்பநிலை பருவநிலை மாற்றம்லாம் ஏற்படுது. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல எத்தகைய சவால்கள் ஏற்படும், என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் சார்?
1: இதில் தான் ஹைப்பர் லூப் வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டியூபுக்குள்ளே எப்படியும் வேக்யூம் வைக்கிறோம், அந்த பாடு வந்து எப்போவுமே இந்த வேக்யூமில் தான் பார்த்துட்ருக்க போகிறது. வெளியே இருக்கக்கூடிய பருவநிலை வெப்பநிலையை பற்றி அது கவலை இல்லை, எப்போவுமே அது ஒரே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த டியூப் வந்து வெளியே இருக்கக்கூடிய பருவநிலை வெப்பநிலையெல்லாம் இந்த பாடலிருந்து தடுத்து நிறுத்திடுது. அதனால் இந்த தொழில்நுட்பம் மற்ற தொழில்நுட்பத்தோட ரொம்ப ஈஸி.
0: இப்போ இயற்கை பேரிடர்னால ஒன்றும் பாதிப்பு இல்லை. ரயில்வே அப்புறம் மெட்ரோ கட்டமைப்போட இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க முடியுமா?
1: டெக்னிக்கலாக முடியும். ஆனால் மெட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் இன்னொரு ஸ்டேஷனும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 2-3 கிலோமீட்டர் ஹைப்பர் லூப்பில் ஆக்சலேட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோ குறுகலான இடைவெளி இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு ஹைப்பர் லூப் சரி வராது. நல்ல தூரமான இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு தான் அது. ஸோ ஒரு சிட்டி டு சிட்டி ஹைப்பர் லூப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சிட்டியோடைய மெட்ரோ கூட நம்ம இணைக்கலாம். ஸோ ஒரே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே நீங்கள் ஹைப்பர் லூப் பிடிச்சி அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி பண்ணலாம்.
0: ஓகே சார், ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அது குறித்து சொல்லுங்கள் சார்.
1: மத்திய அரசு வந்து முக்கால்வாசி ரயில்வே மூலமாக தான் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரயில்வே துறை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதில் அவங்க கொடுத்த சப்போர்ட்டினால தான் ஐஐடி மெட்ராஸில் ஒரு 450 மீட்டர் நீளத்துக்கு 2 மீட்டர் அகலத்துக்கு வேக்யூம் டியூப் போட்டு மனிதர்கள்லாம் இல்லாத வெறும் பாடு மட்டுமா அந்த தொழில்நுட்பம் மட்டும் பேக்கேஜ் பண்ணியிருக்கிற ஒரு பாடை வந்து நாங்கள் லெவிடேஷன் ப்ரொபல்ஷன் இந்த வேக்யூம் மூணுமே இங்கேருந்து இப்போ அதிகமாக.
0: சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறதுல எந்த அளவில் பங்கு வகிக்குது சார்?
1: அதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் இது, அதனால் நம்ம வந்து எரிபொருள் எது ஒன்றையும் பயன்படுத்த போகிறதில்ல. அதோடு இல்லாமல் நம்ம வந்து இந்த டியூப் இருக்கிறதுனால அந்த டியூபுக்கு மேலே நிறைய சோலார் பேனல் போடலாம். இந்த சோலார் பேனல் போட்டால் அந்த சூரிய சக்தியை வச்சுட்டே இதை இயக்கிற மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்திட்டோம்னா இதனால் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நமக்கு பவர் தேவைப்படாது.
0: ஓகே சார், எரிபொருள் தேவைக்காக
1: எரிபொருளே தேவையில்லை, எலக்ட்ரிக் வந்து நம்ம சோலார்லேயே வச்சு பண்ணலாம்.
0: இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவு அதிகம் அப்படிங்கிற சூழலில் நமக்கு பொருளாதார ரீதியாக இது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஏன்னா வளர்ந்த நாடுகளே இந்த திட்டத்தை கைவிட்ட நிலையில் நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது எந்த வகையில் சாத்தியம் சார்?
1: வளர்ந்த நாடுகளுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து குறைந்த செலவில் இங்கேருந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். இது நம்ம நாடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையுடைய ஒரு சக்தி. நமக்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைஸ்பீட் ரயிலை விட இது குறைஞ்ச செலவில் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹைஸ்பீட் ரயிலெலாம் ரொம்ப துல்லியமாக அந்த தண்டவாளங்கள் அமைக்கணும். இங்கே அந்த ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்ம லெவிடேட் பண்ணுறோம், அந்த பாடுக்கும் அந்த ரயிலுக்கும் வந்து ஒன்றும் ஒட்டுதல் இல்லை. அதனால் ஒரு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் வந்து கொஞ்சம் அப்படி முன்னப்பின்னே இருந்தாலும் அது தானே

0: இங்கேருந்து அதை அட்ரஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால அதனால் இதனுடைய செலவு வந்து ஹைஸ்பீட் ரயில் மெட்ரோ ரயிலோட குறைச்சது.
1: சார், இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல மாணவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு சார், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட பங்களிப்பு?
0: இது வந்து உலகளவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த போட்டிகளில் பங்கு எடுத்துட்டவங்க இந்த மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள், அவங்க வந்து இதை அது ஒரு உந்துதலாக எடுத்துகிட்டு இவங்க நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் யூரோப்பில் நிறைய ஆரம்பித்தாங்க, இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் தான் கிள்ளி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னா, ஏன்னா அவங்க முதல்ல போட்டியில் பங்கெடுத்துப்பாங்க காலேஜில் இருக்கும்போது. இப்போ காலேஜ் விட்டு வெளியேறும்போது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை இங்கேருந்து வளர்க்குறாங்க. ஸோ இது முக்கால்வாசி வந்து இந்த அடுத்த ஜெனரேஷன் தான் பண்ணிகிட்டு
1: இருக்காங்க. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் போக்குவரத்து கட்டமைப்பில் இது எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தும் சார்?
0: டோட்டலாக மாறிடும். பிகாஸ் இதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சிச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தினால இளைஞர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் ஏற்படும், அது குறித்து சொல்லுங்க சார்.
0: நிறையா, ஏன்னா இப்போ இது ஒரு புது விதமான போக்குவரத்து, அதாவது ஐந்தாம் வகையான போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம், ரயில், விமானம், கப்பல், அதையும் தாண்டி இது வந்து ஐந்தாவது நிலையான போக்குவரத்து. இது டோட்டலாக நியூ டெக்னாலஜி. அதனால் இப்போ நிறைய மாணவர்கள் இந்த டெக்னாலஜியை படித்தாங்க அப்படின்னா இதில் தான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் மற்றும் ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை விளக்கமாக சொன்னீங்க சார். நேயர்களோடு சேர்ந்து நானும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். மிக்க நன்றி சார்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. விநாயகர் 4 மணி மாலை இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அருளினாலே விநாயக பெருமானுக்கு உகந்த நேரத்திலே, எல்லா நேரமும் விநாயக பெருமான் நேரம்தான். இப்படி உகந்த நேரத்திலே இப்படி ஒரு இசைப்பேருரையை நாம் எல்லோரும் சிந்திக்க தகுந்த வாய்ப்பினை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த விநாயக பெருமானுக்கு முதலில் வணக்கம், நன்றி. விநாயகர் என்றாலே வி என்றால் நாயகர் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவரைத்தான் விநாயகர் என்று நாம் வணங்குகிறோம். அதனால் தான் கம்ப நாட்டாழ்வார் கூட அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று பெயரை சொல்லாமலே அன்னவர்க்கே சரணாங்களே என்று எழுதியிருக்கின்றார். இன்றைக்கு விநாயக பெருமானுடைய அருளினாலே நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கவிருப்பது விநாயகர் நான்மணி மாலை என்ற ஒரு அற்புதமான படைப்பு. இது மகாகவி பாரதியினுடைய படைப்பு, மிகவும் அரிதான திருமுயற்சி. விநாயகர் அருளால் அனைவருக்கும் இதை அர்ப்பணிக்கும் பெயரை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். காரணம், பாரதியின் பாடல்களை தொகுப்பாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த விநாயகர் நான்மணி மாலை என்பது ஒரு அழகான தமிழ் நூல், ஒரு அழகான தனி நூல், ஒரு அழகான பக்தி நூல். அதை அளவான இசையிலே அழகான பேருரையாக்கி விநாயகர் அருளாலே விநாயகரை வணங்குகின்றோம். வள்ளல் பெருமான் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் வார்த்தைகள் என்று நினைத்தீர்களா? இல்லை, நாயகன் தன் வார்த்தை என்று அருட்பா எழுதிவிட்டு கைகளை அடக்கி கொண்டு சென்ற அந்த வள்ளல் பெருமானே தன்னடக்கத்தோடு தமிழிலே சொல்லும்போது நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவன் நினைத்தால் எதுவும் மாறலாம், ஆனால் நம்மை மாறாமல் வளர்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவனுடைய திருவடிக்கே இதை அர்ப்பணித்து அடியேன் தொடங்குகின்றேன். விநாயகர் தான் முதல் தெய்வம்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க? அதை எங்களுக்கு புரிய வைப்பீங்களா? எப்பவுமே ஆன்மீகம் புரிந்தால் நிறைய பேருக்கு மனதில் பதிந்துவிடும், ஏன் குழந்தைகளுக்கு கூடத்தான். அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வாங்கோ. ராமபிரான் சிவனை வணங்குகிறார். அப்ப சிவன்தான் பெரியவரா? அப்படியே சுவாமி மலைக்கு வாங்கோ. சிவன் முருகனை வணங்குகிறார். ஓ, முருகப்பெருமான் தான் பெரியவரா? அப்படியே வள்ளிமலைக்கு வாங்கோ. முருகப்பெருமான் விநாயகரை கும்பிடுறார். அப்பா, அண்ணா, என் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாயா என்று ஆனை முகனை அழைத்ததுக்கு பின்புதான் அருமை வள்ளியின் திருமணமே நடைபெற்றது. ஆக ராமன் சிவனை வணங்கி, சிவன் முருகனை வணங்கி, முருகன் விநாயகரை வணங்கும் போதே தெரிகிறது விநாயக பெருமான் தான் முதல் தெய்வம் என்று. இன்னொரு பெரிய விஷயம், எந்த ஒரு கண்ணோட்டத்திலுமே நாம் ஒரு புது கண்ணோட்டத்தோடு சிந்திக்க வேண்டும். விநாயக பெருமானை பார்த்தீர்கள் என்றால் ஒரு இந்திய வடிவமே தோன்றும். கிரீடத்தை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மாதிரி, கைகளின் பகுதியை பார்த்தால் பெங்கால் பாம்பே மாதிரி, விநாயக பெருமானின் பாதத்தை பார்த்தால் குமரி அன்னை போல, தும்பிக்கை எங்கே டெல்லியில் ஆரம்பிக்கிறதா, நம்பிக்கை எங்கே சென்னையில் முடிகின்றதா? விநாயக பெருமானை பார்க்கும் போதே தேசம் தெரிகின்றதே. அதனால்தான் பாரதி பாடினார், கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். அது வரைக்கும் எல்லாரும் பாடுவோம், அதுக்கப்புறம்தான் பாரதி மட்டும்தான் முடியும். என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனுக்கு ரொம்ப பற்றாக்குறை என்ன தெரியுமா? பணம் இல்லை, குணம். குணம் உயர்ந்திடவே அப்புறம் என்ன கேட்கிறாரு? நான் நிலம் வாங்கணும், நான் ஆடு வாங்கணும், நான் இங்கே போகணும்னா கேட்கிறாரு? குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே என்று நாட்டுக்கு பாட்டை கொடுத்தாரே, அப்பேற்பட்ட மகா கவிஞர் எழுதிய ஒரு அற்புதமான படைப்பைத்தான் பிள்ளையாருக்கு நிவேதனமாகவே

இத்தனை நிவேதனம் சொன்னோமே, விநாயகப் பெருமானை பார்க்கும் போது மட்டும் யாராவது இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நினைச்சிருக்கோமா? நினைச்சிருந்தா எனக்கு தெரியாது, ஆனால் நினைச்சிருக்கோமான்னு பாருங்க. விநாயகர் படத்தை பாருங்க. விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாட போகிறோம், எல்லாம் பண்ணி வைக்க போகிறோம். வீட்டில் தாய்மார்களெல்லாம் ரொம்ப விசேஷமாக அலங்காரம் பண்ணி வைப்பாங்க, குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு தேவையானதை வைப்பாங்க, அருகம்புல் கொண்டு வந்து வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஆனால் கடவுள் கையில் ஒரு மோதகத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. எத்தனையோ ஆண்டுகள் கையில் மோதகத்தை ஏன் வைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். அடியேன் ஆண்டவனருளால் நினைத்து பார்த்தேன். அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? விநாயக பெருமான், ஆஹா, ஓஹோ, மனிதர்களே, யாராவது ஒருவராவது உண்மையான பக்தியோடு வந்தால் என் கையில் இருக்கும் மோதகத்தை கொடுத்து விடலாம் என்று பார்க்கிறேன். நானும் இத்தனை ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன், யாருமே வரவில்லையே கொடுப்பதற்கு என்றுதான் தன் கையிலே தான் வைத்து கொண்டிருக்கிறாரோ. அந்த மோதகத்தை வாங்குவதற்கு நம்ம என்ன தினமாக செய்யணும்? சாதகம் பண்ணணும். என்ன சாதகம்? சங்கீத சாதகம் மட்டுமல்ல, சக்தியான சாதகம், பக்தியான சாதகத்தை பண்ண வேண்டும். அந்த தும்பிக்கை அருள் பொழிய நம்பிக்கையோடு பாடுவோம் விநாயகர் நான்மணி மாலை.

ஔவைப்பாட்டி தந்த விநாயகர் அகவல் அந்த பாட்டிக்கு பேரன் போட்டி போட்டு விநாயகர் நான்மணி மாலையை தந்தாரோ. இது ரொம்ப பெரிய பொருள் அடக்கம் நிறைந்த வெண்பாக்கள், கலித்துறை வெண்பாக்கள், அகவல் பாக்கள் நிறைய இருக்கும். நிறைய கொஞ்சம் கடினமான தமிழும் இருக்கும், புரிவது கஷ்டம். அதனால் அப்பேற்பட்ட கடலிலே கொஞ்சம் ஒரு துளியை ஆண்டவன் அருளாலே உங்களுக்கு நான் தருகின்றேன். நாம் எல்லாம் பகிர்ந்து ரசிக்கின்றோம். இந்த பாடலை அவர் எப்படி எழுதியிருக்கிறார்? மௌன விரதம் இருந்து எழுதியிருக்கின்றார். கண்மூடி அகக்கண் திறந்து இதயத்துக்குள்ளே முதல் எழுதி பின்னர் தான் ஏட்டிற்கு வந்தது விநாயகர் நான்மணி மாலை. நினைச்சு பாருங்க, பேசாம இருந்து மௌன விரதம் இருந்து எழுதியிருக்கிறார், அப்புறம்தான் அவர் ஏட்டிற்கு வந்திருக்கிறது, அப்புறம்தான் நம்ம நோட்டிற்கு வருகிறது. காரணம் என்னன்னா, மௌனத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா? என்னுடைய கண்ணோட்டமே அதுதான். அவர் பாடல் விளக்கம் என்று சொல்லி செல்வது மட்டும் நமது வேலை அல்ல, அதிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம்? பேசாமல் இருந்தால் ஒரு படைப்பு வருகிறதா அப்படின்னு பேசியே சொல்ல வேண்டியிருக்கே, அதுதான் வாழ்க்கை. பின்னால ஒரு இடத்துல சொல்றாரு இதே சப்ஜெக்ட்ல, பேசா பொருளை பேச துணிந்தேன். நினைச்சு பாருங்க,

பேசா பொருள் யாரு? கடவுள். பேச துணிந்தேன், நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் அதுக்குள்ள அவரோட பேத்தியாகி. பேசா பொருளை பேசாதிருந்து பேச துணிந்தாரோ மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த இசைப்பேருரையிலே நமக்கு தெரியக்கூடிய முதல் கருத்து, பாரதியார் மூலமாக மௌனமாக இருந்தும் சாதிக்க முடியும், பேசியே வெற்றி பெறுவது பெருசல்ல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக பாரதியார் பல நூல்களை படைக்கும் போது வாழ்த்தை வந்து பொதுவாக சொல்லுவார். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோன திருக்கும் முழுவன் மேனியான், கரநிறம் கொண்டுவார் கடல் மிசை கொடுப்போன், மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உருவனர் அப்படின்னு பெரிய பாடல் எல்லாத்தையும் பொதுவாக சொல்வார். ஆனால் விநாயகர் நான்மணி மாலையிலே காலை பிடித்து, ஆஹா, எப்பவுமேங்க கடவுள்னா காலை பிடிக்கணும், மனுஷன்னா கண்ணை பார்க்கணும். ஏன் தெரியுமா? கண்ணில் தான் குணம் தெரியும். கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம்னு எழுதினாரே, காரணம் என்ன தெரியுமா? கண்ணன் அவ்வளோ நெருங்கி பழகிட்டான் பாரதியாரோட. ஏன்னா நீதான் என் தோழர், நீதான் என் தலைவன், நீதான் என் ஆசா, நீதான் என் பிள்ளை, நீதான் என் சீடன் என்று சொல்லக்கூடிய பக்தி எப்போ வரும்? கண்ணை பார்த்து பழகிதான் என் கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம். ஆனால் தெய்வமா திருவடியை பிடிச்சிக்கோங்கோ, காலை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளிடம் வரம் கேட்கின்றார் இந்த விநாயகர் நான்மணி மாலையிலே பாரதியார்.

அன்பர்கள் இந்த ஒரு வார்த்தையை ஊன்றி கேளுங்க. கணக்கும் செல்வம் 100 வயது, இவையும் தர நீ கடவாய். இதை படிக்கும் போது என் கண்கள் கண்ணீர் பனித்துடி. ஏன் தெரியுமா? 40க்குள்ள நாட்டுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அவர் கேட்டிருக்கிறது கணக்கும் செல்வம் 100 வயது குழந்தை, இவையும் தர நீ கடவாயே. ஏன் இதை சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட கேட்கும்போது எப்பவுமே பெருசாக தான் கேட்கணும். கடவுள் நேரில் வரான்னு வச்சுக்கோங்க, சாமி உங்களோட கைபேசியில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும் தெரியுமா? அப்பா, சுவாமி, என் தாய்க்கு உடல் சரியாகணும், என் தமையனுக்கு உடல் சரியாகணும், ஊரார் உலகத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். பின்னால் ஒரு வார்த்தை சொல்கிறார், வாழ்க்கையில் தவங்கிறது எதுன்னா தன்னை பற்றி நினைக்கிறதே இல்லை, அதுதான் தவம் என்று சொல்கிறார். ஆக வரம் கேட்பதிலேயே ஒரு அழகு இருக்குது. நேரம் வந்தால் பென்சில் சீவர் ஸ்க்ரூவாக கேட்கறது கிடையாது. அவர் கேட்டிருக்கிறது, நினைக்கும் பொழுது நீ மௌனம் நிலை வந்திடனி செயல் வேண்டும்னா, நான் எப்போ மௌனமாக இருக்கணும்னு நினைக்கிறேனே. அதே தானே அருணகிரிநாதர், சும்மா இரு சொல்லற. ஒரு மனுஷனால் செய்ய முடியாதது என்ன தெரியுமா? 5 நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. அதுதான் விஷயமே. ஏன் டார்வின்லேருந்து வந்தது தான், அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆனால் சும்மா இரு சொல்லற என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை இதில் அழகாக அவர் சொல்கிறாரு. கணக்கும் செல்வம் 100 வயது, இவையும் தரணி கடவாயே. இதை தந்துட்டாரா கடவுள், இல்லையே 40க்குள்ளே போயிட்டாரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்குறது என் காதில் விழுது. அதுக்கு நான் நினைக்கிற பதில் என்ன தெரியுமா? சொல்கிற பதில் இல்லை, நினைக்கிற பதில் என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் பாரதியார் சிந்திக்கிறவங்க, இன்னைக்கும் வாழ்கிறாரே. 100 ஆண்டுகள் என்ன, 200 ஆண்டு, 300 ஆண்டு, உலகம் உள்ளவரை பாரதியின் தமிழ் வாழும். காரணம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லாத தமிழ், தனக்கென்று நினைக்காத தமிழ், காக்கை குருவி சாப்பிடணும்னு நினைச்ச தமிழ், தனி ஒருவனுக்கு உணவிலே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வீரமாக பேச

தமிழ் நாள் ஒன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தரிப்படுமோ. தாள வித்வான்கள் வாத்திய வித்வான்கள் இருக்கீங்க, தாளம் படுமோ தரிப்படுமோ. என்னுடைய ஒரு நாள் கழியறதுக்குள்ள நான் வைத்துக்கப்படுற பாடு எப்பேற்பட்ட பாடு, தாளம் படுமோ தரிப்படுமோ என்று எழுதியவர் தனி ஒருவனுக்கு உளவினை ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லும் போது கணக்கும் செல்வம் 100 வயதுன்னு கேட்ட வார்த்தை இன்றைக்கு பலித்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்பேற்பட்ட பிள்ளையார உருவத்தை பார்த்து 4-5 விஷயங்கள் சொல்கிறார். நீங்கள் பிள்ளையார பார்த்தீங்கன்னா பிள்ளையார் படம் அங்கே வாங்குகிறோம் இங்கே வாங்குகிறோம் அவ்வளோதான் தெரியும். ஆனால் 4 கூட்டணி இருக்குது அவருக்குள்ள. என்னடா பிள்ளையாருக்குள்ள கூட்டணியாக நினைக்காதீங்க, அழகான கூட்டணி. என்ன தெரியுமா? விலங்கு மாதிரி சில அம்சம், பூதம் மாதிரி சில அம்சம், மனிதம் மாதிரி சில அம்சம், தெய்வம் போல சில அம்சம். அப்படியே சொல்லிட்டே போட்டிங்கன்னா என்னதுன்னு சொல்லணும் இல்லையா? யானை, தலை, காது, துதிக்கை, இதையெல்லாம் விலங்கு கூறு. பெரிய வயிறு, குறுகிய கால், இது பூதக்கூறு. முகம், புருவம், மனிதக்கூறு. கரங்கள் எல்லாம் தேவக்கூறு. ஏங்க அவருக்கு பெரிய காது கொடுத்தாங்க? நம்ம இத்துண்டு காதிலே 1000 விஷயத்தை போட்டுக்கிட்டு கேட்குறோம். தெளிவாக சொன்னால் வெளியில் பேசுகிறவங்க பேசுகிறத நம்ம கேட்குறதே இல்லை, ஏன்னா காதுகளில் வேற எதையோ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுக்கு ஏன் தெரியுமா பெரிய காது? இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் எல்லாத்தையும் மூடலாம், கண்ணு கூட மூடலாம், மூச்சு இமைத்து கொண்டே இருக்கும், வாயை கூட மூடிடலாம். மூட முடியாது, கஷ்டம் அது, வாயை கூட மூடிடலாம். ஆனால் காது மட்டும் ஏன் கடவுள் கொடுத்தானா இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருடா. ஒப்பனா ஓ திறந்து இருக்கும் காது, கேட்டுக்கொண்டே இரு. நல்ல விஷயங்கள் குறையவே குறையவில்லை நாட்டிலே, ஆனால் நீ கேட்கறது தான் குறைச்சிருக்கிற. அப்படின் தான் பெரிய காதோட பிள்ளையார் இருக்கார். இதை நான் நம்மளை பற்றி சொல்லலை, பிள்ளையாரை பற்றி. சின்ன கண் ஏன் தெரியுமா? யாரோ வந்து கேட்குறான், அப்பா எனக்கு உணவு கொடு அப்படின்னு. நான் கேட்குறவன் யாருன்னு கூர்ந்து பார்த்துட்டு 100 உள்ளே வச்சுட்டு 50 ரூபாய் தூக்கி கொடுக்கூடாது. 100, 50, 500 எதுக்கு கைக்கு வருகிறதோ கர்ணனை போல கொடுக்க வேண்டும், கூர்ந்து பார்க்காமல் வரம் தர வேண்டும். யானை முகம் எதுக்கு தெரியுமா? நான் அடியேன் ரசித்த ஒரு விஷயம் இது. ஏன்னா யானை தான் இந்த உலகத்திலே குடும்ப பண்பாட்டை காத்து கொண்டிருக்கிறது. எப்படிங்க? மூத்த யானை முதல்ல போகும், மனைவி யானை பின்னாடி போகும், பிள்ளைங்க பின்னாடி தான் வரும், எதுவும் ஒன்றா முன்னாடி போகாது. ஆக தந்தை முதலிலே, தாய் பிறகு, குழந்தைகள் பின்னிலையிலே. இதை சொல்வது விநாயகருடைய யானை முகம். பெரிய வயிறு ஏன் தெரியுமா? பா ஃபுல்லாக பெரிய வயிறை வச்சிருக்காரே, ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு வயிறு ரொம்ப இருந்தால் தப்பே செய்ய மாட்டான்ப்பா. இந்த வாழ்க்கையில் தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஏதோ ஒன்று அவனுக்கு நிறையாமல் இருக்கிறது. அதனால் என்ன கேட்குறார் தெரியுமா? மணக்குள விநாயகரே. இப்படி தனிப்பட்ட பாடல்கள் தான் இந்த விநாயகர் 4 மணி மாலை முழுக்க. ஆனால் ஒன்று அழகு, அற்புதம், முத்து. இப்போ நான் பாட போகிற பாட்டில் எதை தெரியுமா சொல்கிறாரு? ஒரு ஆன்மீகவாதிக்கு இலக்கணம் என்னன்னு சொல்கிறார். ஒரு ஆன்மீகவாதி என்பவன் வெறும் உடையில் இல்லை, வெறும் ஆலையில் இல்லை, வெறும் பட்டையில் இல்லை, வெறும் மற்ற அலங்காரங்கள் இல்லை, இதில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை நம்ம கேட்போம்.

இந்த பாட்டில் என்ன கேட்குற தெரியுமா? நாலு விஷயங்க அழகாக நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். அகவல்னு நினச்சா அதில் ஒரு தகவல் கொடுக்குறார். என்ன அழகு பாருங்க, கணக்கோடு சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வேலை என்ன, இதை என்னப்பாவது யோசிச்சு சொல்லுவோமா? மனிதனாக பிறந்திருக்கிறோம், ஆன்மீகவாதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன முதல்ல சொல்கிறார், தன்னை கட்டுதல். அப்படின்னா கட்டுப்பாடாக இருத்தல். புலனடக்கம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் லைட்டாக ஒரு நோய் இருந்தாலும் ஏதோ ஒரு இனிப்பை பார்க்கும்போது சாப்பிட்றோம், அங்கே தான் அதான் புலனடக்கம். அது பாரதி சொல்கிறார், தன்னை கட்டுதல். அடுத்தது கேளுங்க, பிறர் துயர் தீர்த்தல். ஆஹா, இது கூட செஞ்சிருவோம் நம்ம. அடுத்ததான் கொஞ்சம் கஷ்டம், பிறர் நலம் வேண்டுதல். அப்பா எப்படியா அவன் வேலை தேடி அலையிறான், எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும், ஆனால் கொஞ்சமாக இருக்கும். அடுத்தது ஒன்று, உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இத்தனையும் ஒரு மனுஷன் ஆன்மீகவாதி செஞ்சா என்ன கிடைக்குமா? அதே சொல்கிறாரு, அறம் பொருள் இன்பம் வீடு எல்லா பயனும் கிடைக்கும் என்கிறார். இதில் இந்த பாடலில் நான் பாடிய பாடலில் ஒரு வார்த்தை கொஞ்சம் சாதகம் செய்து பார்ப்போமே. பாட்டை இல்லை அந்த பழக்கத்தை எப்படி தெரியுமா? அசையா நெஞ்சம் அருள்வாய், எதை பார்த்தாலும் அசையுது. அங்கே ஒரு விளம்பரத்தை பார்த்தா இதை பண்ணால் எப்படி இருக்கும், இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தா இதை பண்ணால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் இருக்கும்போது, அங்கே தான் ஒரு பாடலில் அந்த நல்லதோர் வினை செய்தேன்னு ஒரு பாடலை எழுதியிருப்பார், அசைவரும் மதி வேண்டும். இந்த உலகத்தில் மனசு விட்டு பேசுகிறேன், ஒன்றுமே இல்லை, புகழில் ஒன்றும் இல்லை, தொழிலில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, எதில் ஒன்றும் இல்லை, எதில் இருக்குது? எவன் ஒருவன் பொதுநலம் நினைக்கிறானோ சுயநலத்தை விட்டு அங்குதான் உண்மை இருக்கிறது என்று பாரதி சொல்லியிருக்கிறார். அதைத்தானே இந்த விநாயகர் நான்மணி மாலை சொல்கிறது. ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் சுவாமி விவேகானந்தர்கிட்ட நினச்சி பாருங்களேன். அயர்லாந்துலேருந்து ஒரு சிஷ்யை வாய்க்குது, பேர் நிவேதிதா. கூட்டு வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் மடம் வளரத்துக்கு வேலை செய், என்னோட மடத்தில் வேலை செய், அவருக்கு வேலை செய், இவருக்கு வேலை சொல்ல. என் மகளே, நீ காளி போன்றவள், என் இந்தியாவை நேசி. ஆஹா, என்ன பொதுநலம்! அப்படி சொல்லி கிடைத்தவள் தானே நிவேதிதா, அவளுக்கு சிஷ்யர் தானே பாரதியார், அவருக்கு சிஷ்யர் தானே பாரதிதாசன். என்ன அழகான குரு பரம்பரை பாருங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ என்று சொல்கிறோமே, இந்த குரு பரம்பரையை தெரிவித்துக்க வேண்டும் ஒன்று நான் நினைக்கிறேன். இந்த விநாயகர் நான்மணி மாலையை படித்து சொல்லும்போது எனக்கு ஒன்று தோன்றியது, கடவுள் என்றைக்கு நமக்காக கேட்பதை குறைத்து அடுத்தவர் நலத்துக்காக கேட்கிறோமோ அன்றைக்கு ஒருவேளை கடவுள் நம்மிடம் பேச ஆரம்பித்து விடுவாரோ என்றுதான் நினைக்கிறேன். நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். கோவில் தரிசனத்துக்கு போனால் முன்னால் உயரவா ஒருத்தர் நிற்கிறாரு. இதை நம்ம பாட்டு விளக்கம் சொல்லிட்டு போகிறது நம்ம வேலையில், ஏதாவது கொஞ்சம் புரிவதற்கு முயற்சி அவ்வளோதான். ரொம்ப உயரமாக ஒருத்தர் நிற்கிறாரு, பின்னால் ஒருத்தர் குள்ளமாக நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, நிற்கும்போது பின்னால் இருக்கிறவருக்கு மறைக்குதா அப்படின்னு நின்றுட்டு பார்க்குறது ஹிந்து தர்மம். அதுதான் புண்ணியம், அதுதான் நம்ம கடமை. சரி, சாப்பிட போகிறோம், மொத்தமாக சாப்பிட போகிறோம், எங்கே நிழல் இருக்குது முதல்ல உட்கார். சரி, மின்சாரம் போயிடுச்சா, பக்கத்து வீட்டில் போயிருக்கா, அப்போ சரி. பஸ்ஸில் ஓடி போனால் முதியவர்களை முண்டி அடிச்சுட்டு ஓடி எப்படியாவது இடத்த பிடிச்சி, அப்பா அதை இப்போ தான் ஒன்று இருக்க கையில், அதை வச்சுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி உயரையும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு. அதைத்தான் பாரதிதாசன் என்ன தெரியுமா சொன்னார், ஒரு வார்த்தை இது எங்கேயாவது நம்ம நிச்சயமாக நிறைய கேட்டுப்போய் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டுன்னும். எப்படியா நம்ம அடுக்கலைக்குள்ளே அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்போம், அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், எல்லாத்துலேயும் முக்கியமாக போடுவோம், கடுகு தெரியுமா, கடுகு, அந்த கடுகு மாதிரிங்கிறாரு, சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம். அடுத்து ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கிறார்.

பார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று முடிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தொண்டர்க்கு தவமாக இருப்பதே தவம், தொண்டர் செய்யும் தவமே தவம் என்று, பழியில்லாமல் வாழ அருள்வாய், கல்வி செழிக்க அருள்வாய், கடமை ஆற்றிட அருள்வாய், தோல்வினை நீக்கிட அருள்வாய், துறந்தார்க்கு தெளிவு தர அருள்வாய், அனைவரும் குணம் பெற அருள்வாய், குலமகளும் அறநெறி நீடூழி வாழ அருள்வாய், இப்பேற்பட்ட தொண்டர் செய்யும் தவமே தவம். ஏன் தெரியுமா இதை சொல்ற? வாழ்க்கையில தவநிலை என்பது வாய்ப்பது மிக கஷ்டம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கண்ண மூடி தியானம் செய்யறதே கஷ்டம். ஆனால் விநாயகப் பெருமானை கும்பிட்டால் எண்ணிக்கையோடு எழுத்தும் சொல்கிறேன், ஒரு கொம்பு இருக்கு விநாயகருக்கு, 2 செவி இருக்கு, 3 கண் இருக்கு, 4 தோல் இருக்கு, 5 கரம் இருக்கு, 6 எழுத்து இருக்கு, 7 பிறவி நீக்கும் அருள் இருக்கு, 8 திசை புகழ வைக்கும் அனுக்கிரகம் இருக்கு, 9 மணி பெற்றிருக்கிறார். இத்தனையும் கேட்டு சகல சம்பத்துடன் நாம வாழ வேண்டாமா? இதைத்தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அப்பேற்பட்ட விநாயகரை, அவரோட தோற்றத்தை, இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க, என்ன அழகா விவரிக்கிறார் பாருங்க. மேல கிரீடா இருக்கு, அதெல்லாம் அவர் சொல்லல. விநாயகருடைய விஸ்வரூபத்தை, விஸ்வரூபம் என்று அடியேன் சொல்வது விநாயக பெருமானின் அற்புதமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை. சொல்லினுக்கரியனாய், முதல் வார்த்தையை பாருங்க, விநாயக பெருமானை விளக்க முடியாதுப்பா, நான் நினைச்சே முடியல, அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு.

இதுக்கு ஒரு விளக்கம் அடியேன் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் எளியனாயிருப்பது எப்படி, யாருக்கும் வலியனாயிருப்பது எப்படி, யாருக்கும் அன்பனாயிருப்பது எப்படி, யாருக்கும் இனியனாயிருப்பது எப்படி சொல்லணும்ல. பாட்டை பாடிக்கிட்டே போனா யாருக்கும் எளியனாய்ங்கிறது என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான உருவத்தை சொல்கிறேன், குசேலர். அவர் கைப்பிடி அவள் எடுத்துட்டு, ஹே கிருஷ்ணா உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு போனவுடனே அப்பேற்பட்ட தெய்வம் இப்படி பார்த்துட்டு, யார் பனி அப்படின்னு கேட்கல. யாருக்கும் எளியனாய்ங்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாட்டேருந்து நம்ம

பார்த்துக்கணும். டே குசேலா, வாடா, எவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து. பால்ய பருவத்தில் நம்ம ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். மேடம் எப்படிரா இருக்க? உங்கள் ஆத்துக்காரி எப்படிரா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அன்போடு ஏழை குசேலனை எளியன் என்று நினைக்காமல் விசாரித்தாரே அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே. யாருக்கும் எளியனார் அது வேணுங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது. ஆ ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறது ஒன்றுமே இல்லை உலகத்தில். அடுத்தது பாருங்க, யாருக்கும் வலியனாய். இப்படி எளியனாக இருந்துட்டு போன்னு சொல்லலை அவரு. எங்கே வல்லினமோ அங்கே வல்லினோம், எங்கே மெல்லினமோ அங்கே மெல்லினோம், எங்கே இடையினமோ அங்கே இடையினோம், எங்கே மனமோ அங்கே மனம். இது தெரிஞ்சிருக்கணும் உலகத்தில். யாருக்கும் வலியனாய் கட்டபொம்மன் வலியன், மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி வலியன். என் கொடியை நீ தட்டுகிறாயா? மாட்டேனடா வந்தே மாதரம் என்று சொல்லி கொடிகாத்த குமரன். யாருக்கும் வலியன் பகத்சிங், வேலுநாச்சியார், நம்மளை மாதிரி பெண்கள், ஜான்சி ராணி, எத்தனை பேர், கே பி சுந்தராமலம்மா. அந்த அம்மா பாடாத தேசபக்தி பாட்டு உண்டா? எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது தெரியுமா அந்த அம்மா வாழ்க்கைக்குள்ள. நாமெல்லாம் இப்போ நம்ம பார்க்க வாழ்ந்தவங்க மத்தியில் தேசபக்தி இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்பேற்பட்ட உத்தமரா காந்தியை உவந்து பேசன்னு ஒரு பாட்டு பாடினாங்களே, காந்திஜி சொல்லி கே பி சுந்தராம்பாள் பாடினது. ஆக பெண் யாருக்கும் வலியனாய். சரி, யாருக்கும் அன்பனாய் என்னது? அப்படியே எல்லாரும் மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தை தரிசிச்சிங்கன்னா, பகவான் பரமஹம்சரை பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுங்களா? சின்ன மூட்டை தோற்றம், பித்தர் தோற்றம், அப்படியே கோவிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். ராணியம்மா வராங்க. இந்த நாலு விளக்கம் சொல்லிட்டு தான் பாட்டை கண்டினியூ பண்ணணும். ராணியம்மா வராங்க. ராணியம்மா வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ பித்தராமே, மக்களுக்கு துன்பம் செய்கிறாமே, வெளியே போ, வெளியே போ, மூட்டை எடுத்து வெளியே போ என்று சொன்ன உடனே மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்கும் அன்பனாய் நினைச்சு பாருங்க. கோவில் உரிமை அந்த அம்மா ராணி, அவர்கள் சொன்னது அவர்கள் பாஷையிலே சரி. யாருக்கும் அன்பனாய் எப்படி இருக்கணும், என்ன யாருப்பா சொன்னதுன்னு வரல. அவரு மூட்டையை தூக்கிட்டு வெளியில போய் உட்காந்துட்டார். அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லி, சாக்ஷாத் பராசக்தியின் பிள்ளை அப்பா அது, அதை போய் அனுப்பிச்சிட்டியேன்னு சொல்லி கூட்டு வந்த உடனே உள்ள வாங்க பரமஹம்சரே, நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நீங்க உட்கார்ந்தாதான் இது கோவில் என்று ராணி மகாராணி சொல்லும் போது உள்ள அந்த மூட்டையுடைய கையில வச்சுக்கிட்டு வந்து ஓரமா எதுவும் பேசாம உட்கார்ந்தார்ல. யாருக்கும் அன்பனாய் இதாங்க வாழ்க்கை. லாஸ்டா பாரதி என்ன சொல்லியிருக்கார் லாஸ்டா இந்த பாட்டுல முடிவா என்ன சொல்லியிருக்கார்? யாருக்கும் இனியனாய். அது கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி தெரியுங்களா? இதுக்கு ஒரு குட்டி கோதை குழந்தை கூட ரசிக்கிற மாதிரி சொல்கிறேன். வள்ளல் பெருமான் அருமையான ஒரு விருந்துக்கு செல்கிறார். விருந்து இலைய பார்த்தீங்கன்னா 46 பண்டம். சாப்பிட முடியுமா? முடியாது. முடியும், மறுநாளைக்கு நம்ம வயிறு தான் வலிக்கும். ஆனால் அந்த 46 பண்டத்தை பார்த்த உடனே வள்ளல் பெருமான் ஒன்றை கூட தொடவில்லை. ஆனால் ஏதோ வைத்தார்களே, நாம் மதிக்க வேண்டுமே என்பதற்காக கொஞ்சம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே உடம்பு நிலை பாதிக்கப்பட்டது. இந்த கூட இருக்கிறவா எப்போதுமே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அவள் தான் குட்டி குழப்பம் பெரிய குழப்பம் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். வள்ளல் பெருமானே, இன்னைக்கு நீங்கள் அங்கே சாப்பிட்டது ரொம்ப தப்பு. அவளுடைய உணவு சரியில்லை, மோசமான உணவு. எத்தனை ஐட்டம் வச்சுருந்தாலும் எல்லாமே நல்லாலை, நீங்கள் சாப்பிட்ருக்க கூடாது அப்படின்னு சொன்னப்புறம் எங்க பாரதி எழுதியிருக்கிற வார்த்தை யாருக்கும் இனியனா என்பதை வள்ளல் பெருமார் கவனித்து பார்த்தார். எப்படி ஒரு பின்னல் போடுகிறேன் பாருங்கள். என்ன தெரியுமா சொன்னார்? அவர்களை சொல்லாதீர்கள், அவர்கள் உணவு நன்றாகத்தான் இருந்தது, என் வயிற்றுக்கு பொருந்தவில்லை அப்பா என்று சொல்லிய குணம் இருக்கிறதல்லவா. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டையும் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு சபதமும் பண்ணிப்போம். இந்த நாலு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும். யாருக்கும் இனியனாய், யாருக்கும் எளியனாய், யாருக்கும் வலியனாய், யாருக்கும் அன்பனாய் விநாயகர் இருந்திருக்கிறாரா?

இருந்திருக்கிறார். மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் ஏழையர்க்கு இறங்கும் பிள்ளை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். கஜமுகாசுரனை வதம் பண்ணும்போது வலியனா இருந்திருக்கிறார். அவை வந்து ஸ்பீடாக பூஜை பண்ணங்களா, அவசர அவசரமாக டவாலில் தும்பிக்கையில் வச்சு மேலே கொண்டு விட்டார். அன்பனார் இனியன் முருகனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கிறார். ஆக விநாயக பெருமானே எளியனாய் வலியனாய் அன்பனாய் இனியனாய் இருந்திருக்கும் போது நாமெல்லாம் இந்த விநாயக சதுர்த்தியை கும்பிட்டு உணவையும் உண்டு இந்த உணர்வையும் பெற வேண்டும் என்பதற்காக

பாடலிலே ஒரு வார்த்தையை நீங்கள் ஊன்றி கவனித்திருக்கணும். இந்த வார்த்தையை படிக்கும் போதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. பொன்னால் உனக்கு ஒரு கோவில் கட்டுவே. யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. யாரு? பாரதியார். யார மாதிரி? பூசலார் நாயனார் மாதிரி. வெளியில இடத்த தேடல, நிலத்தை தேடல, பத்திரத்துக்கு அலையில, அங்க இங்க போல, பொன்னால் உனக்கு ஒரு கோவில் கட்டுவேன். மனமே நீ என்னை வாழ்வித்திடுவாய், வீணே உழலுதல் வேண்டா, சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே. பூசலார் நாயனார் போல பாரதி ஆழ்வார் மனசுக்குள் கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை இன்றைக்கு நாம் இரு கோடிட்டு மனதிலே படித்து கொள்ள வேண்டும். அடுத்த வெண்பாவல் என்ன சொல்றார் தெரியுமா? கஷ்டமா இருக்கா? கவலையப்படாத. கஷ்டம் யாருக்கு இல்லைங்க? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? கஷ்டத்து நமக்கு கஷ்டத்தை பிடிக்குதோ இல்லையோ, கஷ்டத்துக்கு நம்மளை பிடிக்குது. அது நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துக்கும். அதுக்கு என்ன செய்யணுமா? கவலையப்படாதீங்க, மருந்தே கிடையாது அதுக்கு. கணபதியின் தாளை பற்றுங்கள். நீங்க பக்கத்து வீட்டில் சொன்னீங்கன்னா நடந்ததுன்னா கிண்டல் பண்ணுவாங்க, நடக்கலைனாலும் கிண்டல் பண்ணுவாங்க. வெளியில யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா சும்மா பேசிட்டு விட்டுடுவாங்க. உண்மையான உள்ளங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நமக்காக கண்ணீர் விடுவாங்க. அதுவும் இருக்கு, இல்லாமல் இல்லை, எண்ணிக்கையில் குறை, அவ்வளோதானே தவிர. அவர் சொல்றது என்னன்னா, கஷ்டம்னு வந்தா கணபதியின் தாளை கட்டிக்கொள், கஷ்டம் வராமல் இருக்க என்ன செய், பொய் சொல்லாதப்பா. விநாயகர் அணி மாலை இன்னைக்கே எடுத்து படிச்சு பாருங்க. பொய்யை தவிர்ப்போம். கவலை, வஞ்சனை, புலமை, விருப்பம், ஐயம், இதெல்லாம் விடுங்க. புலமை விருப்பம் படி படி படி படி, பட்டம் வாங்கு பட்டம் வாங்கு, இதெல்லாம் விட்டு. மனசுக்குள்ள கவலை, அவன் தன்னை பற்றியா அடுத்தவனை பற்றியா எதுவாக இருந்தாலும் விட்டு. வஞ்சனை, அவன் வாழவே கூடாது, இந்த வஞ்சனை இல்லாத விட்டுடு. ஐயம், சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதெல்லாம் விட்டு. சரி, எண்ணத்தை எல்லாம் விடு விடுன்னு சொன்னியே, எதை தொடு? சிவானந்த பேரை தொடு. ஆனந்தம் என்ற வார்த்தைக்கு தமிழிலே இணையான சொல்லும் கிடையாது, எதிர் சொல்லும் கிடையாது. தேடி பாருங்க, கிடைக்கே கிடைக்காது. காரணம் என்னவென்றால், ஆனந்தம் என்ற ஐந்தெழுத்து இறைவனுடைய திருவடி. அதுக்கு நீங்க இணையான சொல்ல எடுக்க முடியுமா? இணையான எதிர்ப்பதை சொல்ல எடுக்க முடியுமா? அதனால்தான் பேரானந்தம் என்று சொல்வார்கள். வேத பொருள் காட்டும் விநாயகர் பாத குளிர்நிழல் அடைவோம். ஏழையர்க்கெல்லாம் இறங்கும் பிள்ளை. இப்போ குழந்தைகளுக்காக நான் குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன். பிள்ளையார் எல்லாருக்கும் உதவியிருக்காரா? உதவியிருக்கார். ஒருவேளை இசைப்பேருரிய குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தால் என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணானா, அம்மா தனியாக பூஜை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும்

கொழுக்கட்டை மாவில் நல்லா பிள்ளையார பண்ணி வச்சு அழகாக உங்களை மாதிரி எல்லாம் பாடி நல்லா வயலின்லாம் வாசி மிருதங்கள்லாம் வாசி எல்லாம் பண்ணி அழகாக பண்ணி இந்த விநாயகர் பூஜை பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது உருவத்தை எல்லாம் பண்ணிட்டான். விநாயகருக்கு ஒன்று முக்கியம் வைக்கல, என்னது? நிவேதம். அப்பேற்பட்ட வைத்த காலியாக போடலாமா? ஐயையோ, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பாட்டு ரெடி பண்ணிட்டேன், நோட்டு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இதை ரெடி பண்ணலையே, தயார் பண்ணலையே, என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி பிள்ளையார் வயிற்றையே உத்து பார்த்தார். பெரிய மாவிலே செய்த வயிறு, அப்படியே ஒரு கைப்பிடி பிடித்தார், பிச்சு எடுத்தார், அதை கொழுக்கட்டையாக பிடித்தார், சுவாமி முன்னால் வைத்தார். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை என்று அழகாக பாட்டை பாடினார். முடிச்சுட்டு பாடினார், நான் சொல்றது குழந்தைய தான் சொல்றேன், பாடினான். எல்லாம் பாடி முடிச்சுட்டு தன்னோட பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு பின்னால் அக்கம் பக்கம் பார்த்துட்டு அம்மா அப்பா யாரும் வரலையான்னு பார்த்துட்டு பிள்ளையாரை பார்த்தா பிள்ளையார் கிள்ளிய வயிறாக இருக்கிறார். வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிள்ளிய வயிறாக இருக்கிறார். உடனே இது குழந்தை இல்லையா, என்ன செஞ்சுது, ஏண்டா இப்படி பண்ண அம்மா வந்து கேட்பா இல்லையா, அதனால என்ன செஞ்சுது, அந்த பிச்சை மாவு வயிற்று பிள்ளையார்கிட்ட எடுத்த கொழுக்கட்டையை வச்சு அட்டாச் பண்ணி ஒட்டி அப்பா உன் மகிமையே மகிமைய அமைக்கி பிடிச்சா கொழுக்கட்டை அட்டாச் பண்ணா பிள்ளையாரா இருக்கியப்பா என்று அந்த பையன் கும்பிட்டான். இன்றைக்கு மிகப்பெரிய பதவியில இருக்கின்றான். ஏன்னு கேட்காதீங்க, அவனுடைய விளையாட்டுத்தனத்திலே உண்மை இருந்தது. ஆக பிள்ளையார் என்பவர் ஏழைகளுக்கும் வருவார், எல்லோருக்கும் கொடுப்பார். அவருடைய விஸ்வரூபம் எப்படி இருந்தது என்பதை சொன்ன விநாயகப் பெருமான் அவர் எப்படியெல்லாம் துணை புரிகிறார் என்பதை நமக்கு இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார்.

பொழுது ஏற்றி பணிவது முறையேன்னு சொல்கிறாரே, சரி இதை பாமரர்கள் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம், அவ்வளோதான். சாமி கும்பிடுவான், ஆத்தான்னு கும்பிடுவான், பிள்ளையாரப்பா விநாயகம் சொல்ல தெரியாது, பிள்ளையாரப்பான்னு கும்பிடுவான். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு பாமரன்ட்ட போய், அப்பா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லு, ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம், ஓம்கம் கணேசாய நமக அப்படின்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்களேன், அவனுக்கு அது வராது. ஆனால் அவன் ஒரு விளக்கம் சொல்லுவான், ஓம்கம் கணேசாய நமகன்னா என்ன விளக்கம்னு நான் சொல்லட்டுமா அம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. என்னென்ன கம்மன் இருங்க விநாயகர் அடுப்படி பாருங்க. உண்மை சும்மா இரு சொல்லற அதுதான், மனிதனால் முடியாதது அதுதான். அந்த ஒரு விஷயத்தை அவன் கத்துட்டுருக்கான் பார்த்தீங்களா. இதனால தான் விநாயக பெருமானை எப்படி கும்பிடணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாருங்க. நம்மளுக்குன்னு படித்தவனுக்கு எழுதியிருக்கிறாரு,

உடம்பு, இவ்வளோத்த நீ எனக்கு கொடுத்துருக்கியே, உனக்கு என்னப்பா கைமாறு செய்ய போறோம்? இயம்பு என்று சொல்கிறார். தெய்வமே ஆயினும் நன்றி புரிதல் தெய்வகுணம். அப்பா வரேன், மலைக்கு வருகிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடு, என் பிள்ளைக்கு வேலையை வாங்கி கொடு, எல்லாம் தான் தான் தான் எல்லாத்தையும் வேண்டிட்டு, ஒருவேளை 18 மலை முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 17வது மலையில் முடிச்சிட்டார்னா 18 நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் என்ன வேண்டுமென்று கைமாறு இயம்புன்னு பாரதி எழுதுகிறார். எப்பேற்பட்ட பக்குவம் தெரியுமா? பெரிய வேண்டுதல் சொல்கிறாரு, அதை நான் சுருக்கி சொல்கிறேன். முதல்ல சொன்னேன், ஒரு துளியைத்தான் நம்ம சொல்ல முடியணும். அச்சம் வேண்டேன், அமைதி வேண்டினேன், இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம படிச்சுட்டா போதும். அச்சம் வேண்டாம், அமைதி வேண்டும், எது வேண்டும் சொல் மனமே என்று ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, விநாயகப் பெருமானுக்கு 5 கரம் இருக்கிறது. திருமூலர் பாடினார் அல்லவா, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமையிற்று, நந்தி மகந்தனை ஆன குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று சொன்னார் இல்லையா. நமக்கு இருக்கிற 2 கரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோமோ, அவர் 5 கரத்தை வச்சுட்டு அவ்வளோ அழகாக செய்கிறார். 5 கரம், ஆக்களுக்கு ஒருகரம், காத்தலுக்கு ஒருகரம், அழித்தலுக்கு ஒருகரம், மறைத்தலுக்கு ஒருகரம், அருளலுக்கு ஒருகரம். என்னென்ன வேலை செய்யுது? சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரௌபம், அனுகிரகம். ஆக்களுக்கு கும்பத்தை வைத்திருக்கிறார், காத்தலுக்கு மோதகத்தை வச்சிருக்கிறார். இன்னும் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல. அவர் விரும்புகிற தூய பக்தி தான் கொடுத்துருவார். அழித்தல் அங்குசம், மறைத்தல் பாசம், அருளல் தந்தம். பக்தி செய்கிறதுக்கு நேரம் கிடையாதுங்க. இதைத்தான் விநாயகப் பெருமான் 4 மாலையில் சொல்கிறார். 6 7 வரைக்கும் கும்பிடு, எநேரமும் கும்பிட்டு கொண்டுரு, அல்லது செய்யும் தொழிலை தெய்வமாக வைத்திரு. பட்டுக்கோட்டை பாடினாரே, செய்யும் தொழிலே தெய்வம், அழகாக பாடினார். அந்த மாதிரியா திரு சாரதா தேவி கிட்ட கேட்டாங்களாம், ஒரு சிஷ்ய ஓடி வந்து, சுவாமி நாமா பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கேள், எவ்வளோ நேரம் பண்ணணும், அது மட்டும் சொல்லுங்கோ, கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு சிஷ்யை கேட்குது. அந்த அம்மா பேசவே இல்லை, சொன்னால மௌனத்துக்கு சக்தி உண்டு. நேராக ஓடுற கடிகாரத்தை காமிச்சாங்களாம், காமிச்சிட்டு 24 மணி நேரம் நிற்காமல் ஓடுதில்ல, அது மாதிரி நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே, இதுதான் வாழ்க்கை. எந்நேரமும் இறைவனை கொண்டிருக்கு. அதனால தான் பாரதி இவ்வளோ பாடினவர் விநாயகர் 4 மாலையில். நாம் எல்லாரும் பெரிய கர்நாடக சங்கீதத்திலே இதை விருத்தமாக பாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ அழகான பாட்டு. அதனால் நம்மளும் நமக்கு என்றதை செய்வோம். எனக்கு என்னென்னலாம் தொழில்னு சொல்கிறார் தெரியுமா?

நமக்கு தொழில் கவிதை அதுதான் வாழ்க்கைக்கு சோறு. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல், அடுத்தது பாருங்கோ நாட்டிற்குழைத்தல், அடுத்தது இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று சொன்ன பாரதியினுடைய அற்புதமான விநாயகனின் மான்மலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம். தொழிலை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரார். பக்தி இருந்ததுன்னா

மாற்றம் வராது. அப்புறம் ஒன்று அழகாக சொல்லியிருக்கேன், எந்த இலக்கியத்திலே நான் படிக்கலை, ஒரு விதை எப்படி மெல்ல முளைக்குமோ அப்படி பொறுமையாக செய் உன் தொழிலை. இதுக்கு மகாத்மா காந்திட்டிருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், ராட்டையை ஸ்பீடாக வேகமாக நூற்காதே என்று சொல்வார். காரணம், நீ ராட்டையை நூற்பது வெறும் நூலுக்காக அல்ல, உனக்கு பொறுமை எனும் ஒரு குணத்துக்காக. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள், எத்தனையோ வேண்டுதல்களை வைத்தவர் மகாகவி பாரதியின் தலையாய லட்சியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடம். பாரதியார் இத்தனைக்கு எந்த வெளிநாடும் போல, எதையும் பார்க்கல, எதையும் ரசிக்கல, எதையும் தன் மனசுக்கு வேணும்னு நினைக்கல. ஆனால் உலகத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறார், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று அவர் சொன்னாரே, அதற்காக எழுதிய ஒரு பாடல், அதையும் அடியேன் பாடுகின்றேன்.

என் நாவிற் பழுத்த சுவை தென்னமிழ் பாடல் ஒரு கோடி மேவிட செய்குவையே. இந்த பாட்டில் நான் ரசித்தது, எத்தனை பாட்டு நம்மளுக்கு எழுதியிருக்காரு, ஒரு கோடி பாடல் எழுதுவதற்கு பராசக்தி எனக்கு அருள் கொடு, புதுமை மணக்குள விநாயகா எனக்கு ஒரு அருள் கொடு. நமக்கும் பாரதியாருக்கு ஒரே வித்தியாசம், ஒரு பாட்டு எழுதி ஒரு கோடி சம்பாதிக்க எண்ணம் நமக்கு, அவருக்கு ஒரு கோடி பாட்டு எழுதியும் சம்பாதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவருக்கு. நமக்காக மட்டுமே எழுதி வைத்து அப்பேற்பட்ட புதுவை மணக்குள விநாயகரை வேண்டி, பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கு ஒரு கோடி ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரூம் கேட்குறோம், அது கேட்குறோம், இது கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. இந்தியா நல்லா இருக்கணும், நான் ஒரு கோடி பாட்டு எழுதணும், நவயுக கவிதை ஒன்று படைக்கணும், இது போதும், விநாயக பெருமானே இதை கொடு அப்படின்னு கேட்டவருக்கு பாட்டும் வளம். கேட்பதோ நாட்டு நன்மை, அனைத்தும் ஜீவ நன்மை, கலியுகம் வீழ்க, கிருதயுகம் மேவுக, யுகப்புரட்சிக்கான லட்சியங்கள், அவர்தான் கவிஞர். தனி ஒருவனுக்கு உணவிலையனில் ஜகத்தினை அழித்திடுவோம், வேடிக்கை மனிதரை போல் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, குடும்பத்தையும் மறந்தார், உலகமே குடும்பமாக நினைத்த சுயநலமற்ற சுதந்திர கவியை இந்த விநாயகர் நான்மணி மாலை படைத்த ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வணங்கி அவருடைய பாடலாலேயே அடியே நிறைவு செய்கின்றேன். கொழுக்கட்டை நமக்கு நினைவிருக்கும், பூர்ணம் நினைவிருக்கும், வெள்ளம் நினைவிருக்கும், இது மூன்றும் எப்படி இடிக்குமோ அப்படி வெள்ளத்தமிழால் நமக்கு பாரதி கொடுத்த அற்புதமான விநாயகர் நான்மணி மாலையை ஒரு அரிய முயற்சியாக அடியேன் அகில இந்திய வானொலியினுடைய அற்புதமான முயற்சியால் செய்து முடித்தேன் என்பதை சொல்லி அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சதுர்த்தி வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க புதுகை மணக்குளத்து வள்ளல் பாதமணி மலரே, ஆழ்க உள்ளம் சலனமிடாது

நேயர்கள், இதுவரை விநாயகர் நான்மணி மாலை இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தி உள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, நாளை இடம்பெறவிருக்கும் இசை நிகழ்ச்சிகள் காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஹேமா சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் பி அக்ஷயா அவர்களின் பாட்டு, அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் இளையராஜா சித்ரா குரல்களில் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.4°C, இயல்புக்கு 1.8°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 24.8°C, இயல்புக்கு 1.1°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 86%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26°C, இயல்புக்கு 0.6°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் நாட்டுப்புற கலைகள், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு சர்வதேச எழுத்தறிவு தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் குப்பை கழிவு மேலாண்மை, எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. கராவலம்ப ஸ்தோத்திரம் முதல் பகுதி உரை வழங்குகிறார் சமஸ்கிருதத்துறை தலைவரும் உதவி பேராசிரியருமான முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம்.

0: நாளை இரவு 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி. குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ. சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்திகள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. ஜோதிலட்சுமி அவர்கள். 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே. செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக இயன்முறை தினத்தை முன்னிட்டு அரசு குழந்தைகள் மருத்துவமனையின் இயன்முறை மருத்துவர் வி. சிவகுமாரி அவர்களுடன் நேர்முகம். FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இணையராகும் நிகழ்ச்சியில் சதீஷ் வியாஸ் அவர்கள் சந்தூரிசை, சமை சோல்கர் அவர்கள் தப்லா. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பழைய வண்ணை ஏ. என். பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை, திருவல்லிக்கேணி எஸ். சாந்தகுமார் அவர்கள் தவில். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Defence Acquisition Council, DACC, has cleared capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for the Defence Forces. Our correspondent reports that the approval was taken during a meeting of the council held today under the chairmanship of Defence Minister Rajnath Singh.
2: The council granted approval for the procurement of chemical, biological, radiological and nuclear CBRN recce vehicles, high mobility vehicles HMV, self-propelled mechanical mine layers MML, advanced light helicopters ALH, trawl tanks and Sarvatra breath system for the Indian Army. For the Indian Navy, acceptance of necessity was accorded for the procurement of Arudhra radars, design and development and subsequent procurement of marine gas turbines MGT. Arudhra radars will replace the existing air route surveillance radars at various naval air stations, and MGT, a warship propulsion system, will reduce dependency on foreign vendors. Meanwhile, for the Indian Air Force, approval was granted to various proposals to enhance the war fighting capability. Approval was also accorded for procuring ground-based multi-purpose jammer and installing Defence Forces secure access card system. The Defence Ministry said 98% of total procurement will be made from the Indian industry. The CBRN recce vehicles will be capable of detecting, identifying, monitoring and marking of areas contaminated with CBRN agents. The HMVs will enhance operational capabilities, logistic supports and mobility in challenging terrains. With Rishu Saklan Akhtar for Akashvani News, Delhi.
1: Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra tomorrow. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. He will also dedicate to the nation three important sections of the Western Dedicated Freight Corridor WDFC, covering 326 route kilometers. Briefing media personnel at Ahmedabad Airport today, Railway Minister Ashwini Vaishnav emphasized that the eastern and western dedicated freight corridors will serve as a crucial backbone for the country's transport and logistics sector. The Prime Minister will also flag off freight train services from New Sanand, New Makarpura, New Umbargaon and New JNPT Mumbai. The Prime Minister will also lay the foundation stone for three railway projects costing more than 9,700 crore rupees. Union Home Minister Amit Shah today chaired the 28th meeting of the Western Zonal Council at Panaji in Goa. Addressing the gathering, Mr. Shah said there are no longer any disputes amongst the states of the Western region, which is a major achievement. He emphasized that the zonal councils have evolved from forums for dispute resolution into platforms for monitoring the implementation of public welfare schemes. Mr. Shah said that all the issues discussed in today's meeting